கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நம

மலவகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இரு

பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடலாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ.

அதையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய். அன்புமயமாக்கி ஆழ்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு. அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக.

சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா, கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள்வீரே, கற்றவர்களோடு என்னை

அன்பெலாம் முருகன், அன்பெலாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய், முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

0: கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: நேரம் 5:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது.

0: வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஜேஷ்டம் மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. ஆல் இந்தியா ரேடியோவின் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எமது தரைவழி ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில்

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் ஆறு மணி இரண்டு நிமிடம் 45 நொடி. விடிந்திருக்கும் இந்த புதிய காலையில் புத்துணர்ச்சி அளிக்கும் பறவைகளின் கானத்துடன் இறைவனின் இசைப்பாமலைகளை கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் முதலில் வேழ முகத்தவன் ஞான முதல்வன் நம் வினைகளை அறுக்கும் வித்தகனாகிய விநாயகனின் புகழை இசையமைத்து பாடுகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். பாடலாசிரியர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

அணுதினமும் பால்மழை பஞ்சாமிரதம் பொழியும் மலை, காவடி சுமந்தபடி மலையேறும் மலை, அது கந்தனின் திருவடி நிழல் திரும் பழனி மலை. டாக்டர் சீர்காழிஜி சிவசிதம்பரம் குரலில் ஒலிக்கும் பாடல் இது. பாடலாசிரியர் வெம்பத்தூர் கிருஷ்ணன், இசை எம் ரங்காராவ்.

புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

நிலையத்தில் நேரம் 6:14. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கனவுகள் நிஜமாக நினைவுகள் நிறைவேற அந்த சிவபாலன் வடிவேலனின் திருநாமத்தை தினமும் ஓதுவோம் என பாடுகிறார் கே ஜே யேசுதாஸ். கவிஞர் காமகோடியான் இயற்றிய பாடலுக்கு இசை டி டி சுந்தர்ராஜன்.

ஒற்றை காலில் தவமிருக்கும் காமாட்சியின் எழில் வடிவை காண மாங்காடு வாருங்கள் என பாடுகிறார்கள் தேரெழுந்தோர் சகோதரிகள்.

நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. கவிபேகன் இயற்றிய பாடல். இசை ஏ ராஜ்.

காலனை வெல்லும் மந்திரம், நம்மை காக்கும் எந்திரம், அது மூல மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய்ராம் என தினமும் ஜெபித்து அனைத்து பலன்களையும் பெறுவோம் என பாடியவர் எஸ் ஜானகி. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது ஹரிஹர மைந்தன் ஐயப்பனின் புகழ்பாடும் பாடல். இது பாடல் ஒலிக்கும் நேரம் 6:30.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பா மாலைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி ஏ கல்யாணம் இசையில் ஜிக்கி பாடிய பாடல் இது. கர்த்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என்கிறது வேதாகமம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக டி கே ராமமூர்த்தி இசையில் கவிஞர் நாகூர் சலீம் இயற்றிய பாடல் பாடியுள்ளார் எஸ் எம் யூசுப். நீங்கள் செய்யும் தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைக்காது என்கிறார் நபிகள் நாயகம்.

0: நலம்ல இருந்து ரக்ஷனா ஹரிபாலன் அவங்க வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக பக்தி பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம்ல இருந்து அண்ட் பர்வத வர்த்தினி அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விச்சூர் ராஜி ராஜ்குமார் சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் பூக்கடை மணி ஹேமலதா அன்பராணி இவங்க எல்லாருமே வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. மேலும் ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி அவங்களும் வந்து பக்தி பாடல்கள் கேட்டு பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து வருகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் மேலப்பேடு தயாளன் அப்பர்ண நகர் மூர்த்தி சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் ராஜேஷ் பெரியார் நகரில் இருந்து இன்றைய உங்களுடைய நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்புடைய வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் சடகோபன் வடிவேலினி சிவபாலினி இந்த பாடல் வந்து ரொம்ப இந்த அற்புதமான பாடலை கேட்டு பரவசத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பூவலப்பா ஆனந்த முருகன் அவங்க, அப்புறம் திருத்தணி ராமச்சந்திரன், பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரிஜினா இவங்க, அப்புறம் வந்து சரவணன் ராமலிங்கம், மேல் ஆவதம் நட்சத்திரா தருண், சூளை ரீஜா மனோகரன் அண்ட் பக்தி பாடலாக அப்பா மகன் பாடி அண்ணன் தம்பி பாடல் வழங்கியதற்கு நன்றி அப்படின்னு மயிலை பட்டாபி கொடுத்துருக்காங்க. நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி அவங்க வந்து நலம் நலமறிய ஆவல் கொடுத்துட்டு அருள்மணி மாலை நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி அண்ட் ரோசையா, சூளை ரீஜா மனோகரன், பிரபாகரன், மதுரை சோ சண்முகசுந்தரம் மற்றும் பல நேரில் இதற்கான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே நன்றிகள் சொல்லலாம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்,

மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு

0: கூறினார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்

0: மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.

26/5/2026 செவ்வாய்க்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்டின் இருக்கு, அதற்கான பதிலை நீங்க ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யலாம். காலை 8:02 உங்கள் விருப்பம், கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் இடம்பெறும். காலை 9:02 கலக்கல் அரங்கம், விளையாட்டு நிகழ்ச்சி. காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 11:02 என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. பிற்பகல் 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.

மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5:10 பூந்தென்றல் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, மாலை 6 பக்தி மாலை திரை இசையில் இடம்பெற்ற பக்தி பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். மாலை 6:40 என் விருப்பம், 7 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஏழு 30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிகோ சுவாமிநாதன். 8:05 நீ கூறினால், 9:00 முதல் 9:15 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும். 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00 இன்னிசை இரவு, அதிகாலை 4:00 திரையிசையில் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை கேட்கலாம், நாளை காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீகராகும், 6:02 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7 மணி. இனி நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வெற்றியை தந்த மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, பக்குவத்தை தந்த பின்னடைவுகளுக்கும் நன்றி சொல்வோம். அப்பொழுதுதான் வாழ்க்கை முழுமை பெறும். இந்த சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் FM சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்து மாலை சூட வரும் பாடல்

எய்தவன் இந்த திரைப்படத்திற்காக யாசின் நிசார், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நா முத்துக்குமார் இயற்றிய பாடல், இசை பார்த்தவ் பார்கோ. நம்ம லைஃப்ல ரெண்டு விஷயம் மாறி மாறி வரும் இல்லையா? ஒன்று சந்தோஷம், இன்னொன்று கஷ்டம். இது நமக்கு எங்கேருந்து வருது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப சிம்பிளுங்க, ரெண்டுமே நம்மக்கிட்ட இருந்து தான் வருது. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம நமக்கு கிடைச்சதுனால இல்லை, நமக்கு எது கிடைச்சதோ அதை நம்ம ஏற்றுக்கிற அந்த மனப்பான்மையால் வருது. ஸோ இது கிடைச்சிருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதே ஆப்போசிட்டில் பார்த்தா எல்லாருமே நாம் சொல்கிறபடி தான் வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிறதுல தான் ஆரம்பிக்குது அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள். மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணாமல், அதாவது மற்றவங்க மேலே நம்மளோட விருப்பத்தை திணிக்கிறதால ஏற்படுற அந்த நிறைவேறாத எதிர்பார்ப்புகளோட மன உளைச்சல் தான் அந்த துன்பத்துக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டலாம். இது உரியடி. இந்த திரைப்படத்திற்காக சூரஜ் சந்தோஷ் மற்றும் வருண் சுனில் பாடியிருக்காங்க. ஜிகேபி எழுதின பாடல், இசை ஆண்டனி தாசன்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
2: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
3: RBI சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: நிகழ்ச்சியில் அடுத்து ராம்போ இந்த திரைப்படத்திலிருந்து தான் நம்ம ஒரு பாடல் பாட கேட்க போறோம். தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது.

0: கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கித் தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு முட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவி

0: அமெரிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7:00 to 8:00 வரை
3: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
4: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் ஒரு ஃபேஸ்புக் குவஸ்டின் கேட்போம் இல்லையா? ஸோ அதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. என்ன குவஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது? அதுதான் கேள்வி. பாசி மரம், ஆல்கேட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் எங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் FM 102.3 கமெண்ட் செக்ஷனில் அந்த ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, நேரம் இந்த திரைப்படத்தில் இருந்து அல்ஃபோன்சா புத்திரன் அவங்க பாடின பாடல் இது. வேல்முருகன் எழுதிய பாடல்,

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
3: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
5: ஆமாம், நம்மளுடைய நிகழ்ச்சியை நாமளும் சந்தோஷமாக தானே கேட்டுட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் குவஸ்டின் இதுவரைக்கும் கேட்காதவங்களுக்கு இன்னொரு முறை சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்தியாவில் முதல்ல சூரிய சக்தியில் இயங்குகிற பாசி மரம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இதற்கான பதில் நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் பதிவிட

எல்லாம் மீண்டும் ஒரு முறை, இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்குகிற பாசிமரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம். இது ஓஹோ எந்தன் பேபி இந்த திரைப்படத்தில் இருந்து வர பாடல். இது பிரியாமாலி, அபிஷேக் சுரேஷ் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க, சத்யநாராயணன். அண்ட் பாடலை எழுதியிருக்கிறது கார்த்திக் நேஹா அண்ட் ஆஷிக் ஏ ஆர் ஜென் மார்டின் அவங்களுடைய இசையில்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

தமிழ்நாடு கேட்ட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இதில் நம்ம வந்து ஆல்ரெடி பேசின மாதிரி நம்மளுடைய துன்பம், இன்பம், மகிழ்ச்சி, கஷ்டம் இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மகிழ்ச்சி அப்படின்றது வரத்துக்கு ஒரு காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது எது அப்படின்ட்டு பார்த்தா அதுலேயும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து உடல் பலம், இன்னொன்று மனபலம் அப்படிங்கிறது. உடல் வந்து வலிமையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் மனபலத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தா அது மனபலம் தான். ஓகே, சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா உடல் இல்லாமல் நம்மளால் காரியத்தை சாதிக்க முடியாது. ஆனால் அதையும் விட முக்கியமானது அப்படின்னு பார்த்தா இந்த மனோபலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மனசில் அந்த பலத்தை உருவாக்கிக்க நாம் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் மதராசி. இந்த திரைப்படத்தில் இருந்து ரவி ஜி அவங்க பாடியிருக்காங்க. விவேக் எழுதின பாடல், இசை அனிருத் ரவிச்சந்தர்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

இது வந்து தெரி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் பாடல் இப்போ கேட்க போறோம். பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்காங்க, புலமைப்பித்தன் எழுதின பாடல், இசை ஜிவி பிரகாஷ்குமார்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மனோபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு அளவில் இருக்குமோ, ஸோ ஆனால் அதை நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நமக்கு வந்து கம்மியாக இருக்கு, நம்மளால் வந்து இந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு வந்து தடை செய்கிற சில வழிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ண அந்த மனோபலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிச்சயம் அதிகரிக்கும். அந்த மனோபலத்தால் நம்மளுடைய இலக்கையும் நம்ம வெற்றிகரமாக அடைய முடியும். சரி, இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் குவஸ்டின் வந்து இன்னொரு முறை பார்த்துடலாம். என்ன குவஸ்டின் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல்

சக்தியில் இயங்கும் பாசி மரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்லாம் நம்ம கேட்டிருந்தோம். இதற்கான பதில் நம்ம வந்து இப்போ அடுத்த ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் பதிவு செய்யலாம். இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் வந்து சேதுபதி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கார்த்திக் சைந்தவி பாடியிருக்காங்க. எம் கே பாலாஜி எழுதின பாடல், இசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: சோ ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம் இல்லையா? இனிப்போ அது கசப்போ எதுவா இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாடலுங்க. சரி, இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் சைடில் போய் பார்த்துடலாம் நம்மளுடைய க்வெஸ்டினுக்கு யார் யார் என்னென்ன பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபேஸ்புக் க்வெஸ்டின் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்குகிற பாசி மரம் ஆல்கேட்ரி எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான பதில் நம்மளுடைய நேர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. தீட்டாலம் டிசி ராஜேஷ், மனோபலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சவால்கள், தோல்விகள் மற்றும் மன அழுத்தங்களை எதிர்கொள்ள உதவும் மன வலிமை. இது உறுதியான முடிவுகளை எடுக்கவும், பயத்தை வெல்லவும், இலக்குகளை அடையவும் உதவுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ராஜேஷ் அவங்க. பிரபாகரன், அவங்களும் வந்து உடல் பலம், மனோபலம் பற்றிய கருத்துக்கள், தகவல்கள் பாடல்களுக்கு இடையிடையே பெற செய்தது காலை வேளையில் உற்சாகம் தந்தது, வழங்கிய ஆர்ஜி அவங்களுக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிந்து தமிழன் ஜெயராம் திருவான்மியூரா, அங்கே வந்து மத்திய, ஓகே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க ஹேமலதா. அப்புறம் வந்து மயிலை பட்டாபி, பூவளபாளையம் ஆனந்த முருகன், அப்புறம் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வீரதுரை, தீட்டாளம் ராஜேஷ், அவங்களும் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலாவதம் நட்சத்திரா, தருண், கமலா, வரதன், சிவன், அருண், மோஸ்ட்லி எல்லா நேயர்களுமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க.

எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கமலா வரதன், மாலினி தேவி அருணாச்சலம், அது மட்டும் இல்லை டீட்டெயிலும் கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். புதுகேசவரம் வஜ்ரவேலு, புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அன்வர்த்திக்கான்பேட்டை அருணகிரி கீதா, பூந்தனலம் ரக்ஷனா ஹரிபாலன், அண்ட் சூளை ரீஜா மனோகர், அப்புறம் செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, ஆசியநகர் டீனா, ஸ்ரீ புகழினி, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, அப்புறம் கீதா ராஜகோபாலன், சோமங்கலம் சடகோப்பன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாமில் இருந்த போரூர் பொன்ராஜ், அவங்க வந்து இன்றைக்கி என்ன நாள் இந்த சிறப்பு பற்றி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் முத்துக்குமார், ஆரணி பாப்பம்பட்டி, ஆண்டாள் தேவமணி அவங்க, அண்ட் ஹரிஹரன் அவங்களும் வந்து அந்த டீட்டெயில் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பிரபாகரன், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அவங்க வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து, அப்புறம் பர்வத வர்தினி, ராஜ லக்ஷ்மி அவங்க, அண்ட் ராசமகன் ஹரிச்சந்திரன், மேலப்பேடு தயாலன், பிரபு வீரா, எல்லாருமே, மீரா வெங்கட்ரமன், எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அது சரியான பதில் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, போபால் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இந்தியாவில் முதல் சூரிய சக்தியில் இயங்குகிற பாசி மரம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போபால், மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக சூரிய ஒளி சக்தியில் இயங்குகிற அந்த ஆல்கேட்ரி பாசி மரம் அப்படிங்கிறத நிறுவியிருக்காங்க. போபாலில் சுவாமி விவேகானந்தா பூங்காவில் தான் இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு மரம் எப்படி வேலை செய்யும், அதாவது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஆல்கேட்ரி, இந்த பாசி மரமும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ ரோட்ல வாகன நெரிச்சல் காரணமாக நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுறா இல்லையா, ஸோ அதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை இது வெளியிடுது. ஸோ இதை காற்று தூய்மைப்படுத்துது, ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகப்படுத்துது. காற்று மாசுபாட்டை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஷ்ரூம் வேர்ல்ட் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு திரவ தொட்டியில் அதுக்குள்ளே பாசிகள் எல்லாம் இருக்கும், நுண் பாசி அதெல்லாம் இருக்கும். ஸோ இதோடைய ஒரு யூனிட் அப்படிங்கிறது 25 முதிர்ந்த மரங்களுக்கு ஈக்குவலாக வேலை செய்யும். அதாவது 25 மரங்கள் எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடுதோ அது வந்து இதோடைய ஒரு அலகு வந்து செய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து தன்னை சுற்றி 15 மீட்டருக்குள்ளே காற்று மாசுபாடை 55% வரை குறைக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களும் அதற்கான பதிலை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து 1000 கண்கள் இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். சத்யபிரகாஷ், சின்மயி ஸ்ரீபாதா பாடியிருக்காங்க. சாம் சிஎஸ் எழுதி இசையமைச்சிருக்காரு.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேர்களை மீண்டும் 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச்சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மகி விஜயகுமார். ஒரு பெரிய வேலையை அறகுறையாக முடிக்கிறத விட ஒரு சின்ன வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கிறதாங்க சம. ஸோ அதனால் சின்ன வேலை பெரிய வேலைலாம் பார்க்காதீங்க, பர்ஃபெக்டாக முடிக்கிறோமா அப்படிங்கிறதா நமக்கு மேட்ரே. ஓகே மக்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக ராயன் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடலை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாதவரம், உடையார் தூட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய்தருணா, சாய்தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவனம், வவுசி, திரு ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவி, மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், அரியலூர் மாவட்டம், ஆண்டிமனம், மத்மா, நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிறுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர், சௌத்ரி பிரகாஷ், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியனாருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் கூட இணைய போகிறது நான்

0: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 102.3 FM.
3: ஃபைனலாக தண்டகாரூண்யம் படத்துலேருந்து படலை கேட்டீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். இந்த படலை பூந்தண்டலம் புண்ணிய கோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா அவந்திகாக்கான் அன்வர்த்திகான் பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேலாவத்தம் பார்த்திபன் ஜெயவேலு காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் கோமதி புகழேந்தி மீனாட்சி இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள் இணையதளம் DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல் DD பாரதி DD கிசான் DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி

0: ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததா கோட் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேக்கம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட், ரிக்ஷாக்காரன், பகதூர் பாய், ரஃபியா பாய், ரஃபி பாய், பின் கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலக்ஷ்மி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் நாருங்க.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

102.3

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக வாஸ்கோட காமா படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாடல திருநெல்வேலி சந்திப்பு, எஸ்வி ஜானகிராமன், அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி, கே கோபால் சிங், செய்யார் வட்டம், சிறுகட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி கூடம்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயகன் திரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமனப்பாக்கம் காளி வீடு, ஏழ்மலை புஷ்பா, மணியரசன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைஞ்சிருங்க.

உங்கள் விருப்பம்லாம் அடுத்ததா உங்களுக்காக தங்களான் படத்துல வந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. வளத்தூர் வரதராஜன், ரதியா, பல்லப்பாக்கம், பக்கிரி சாமி, ருக்கு, இடையார் பாக்கம், முருகன், சிவரஞ்சனி, குணகரம் பாக்கம், கண்ணையன், மகேஸ்வரி, பிச்சுவாக்கம், கேசவன், உமா, தக்கவளம், பரந்தாமன், வளர்மதி, சுங்குவா, சத்திரம், ஆனந்தன், பொன்னம்மாள், சென்னை இளையராஜா, சுபா, தேவஸ்ரீ, அனுஜா, சமரேஷ், பொன்னகரம், ராஜாஜி, ஷாம்லா, பிரசாந்த், லக்ஷ்மி, கமலா, மன்னடி, ஜோதி லக்ஷ்மி, ஜெயா, பிரகாஷ், காவ்யா, விஸ்வா, சாந்தி, இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

0: குழப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஆகுது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார். நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. நெல்லை முளக்கரைப்பட்டி ராஜு நம்பி தேவேந்திரன் பொள்ளாச்சி கொண்டை கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார் சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி நெல்லை மேலைச்சேவல் மாமுது மைதீன் ரஹமத் பேகம் வாகையூர் ராக்கெட் ராமசாமி கொடுங்கால் கமலா கமால் பாஷா நிஷா பேகம் திருக்கோவலூர் சீமாட்டி ராஜா ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி மணிராஜ் அனிதா மோனிகா தானு போஸ் கொரட்டூர் ரஞ்சித் குருதயால் இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

உங்கள் விருப்பம்ல இப்ப அடுத்ததான் உங்களுக்காக ட்ரிபிள் ஆர் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல மயிலை பட்டாபி, கபிலன் தேவா, முனுசாமி, சந்தர், சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியானா, சுஷ்மா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர்கே நகர், சிங்கச்சோழன், மேட்டி சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன், குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துர்வா ரவிக்குமார், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 102.3 FM.
1: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னால தான் ஓடுங்கடா.
2: 102.3 பாத்துக்கு தான்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

102.3 FM. 8:40 ஆகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததா உங்களுக்காக உடன் பிறப்பே படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. வெட்டவளம் குமார், விஜயா, சிங்கம், சுகுணா, புனிதன், மானாம்பதி, காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம், சாந்தி, விஜயகுமார், முகப்பேர் கிழக்கு, பிரேமா, கஜேந்திரன், போலூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், ஐயத்தூர், டி லோகேஸ்வரி, தினேஷ், வெட்டவளம், மல்லிகா, ரங்கநாதன், திருவம்மவரம், கஸ்முனா, ராஜ்காந்த், சங்கராபுரம், மேட்டுத்தேரு, செந்தில்குமார், படப்பை, கரசங்கால், வி. தியாகராஜன், இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

மக்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்தது அவங்களுக்காக டிராகன் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு. திட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டிசி ராஜேஷ், ராகம்மாள் உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி சஞ்சய் மோனிகா செங்கல்பட்டு அனுமந்த் அனுமந்த புத்தேரி ரவிக்குமார் நீதி புனிதவதி ஹெலன் ஐஸ்வர்யா பிரின்சி ஷோபியா சைதை ஜோதி அம்மாள் நகர் ராஜ்குமார் சுகந்தியா அக்ஷயா அபிஷா புளியூர்புரம் உமா பிரியன் காஞ்சனா பிரேம்குமார் அருணா பிரவீன்குமார் பாப்பா தேவராஜ் யுவராஜ் சஞ்சய் சீரணிபுரம் அனிதா சாமுவேல் சஞ்சிகப்பை ஏழுமலை கிருஷ்ணன் தேவிச்சித்ரா அருண் பிரபு அன்பு கிருஷ்ணா இவங்களுக்காக டிராகன் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ கேட்டு என்னஞ்சிருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. 102.3.

0: 102.3 FM.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஃபைனலாக யார் எந்த பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமன் படத்தில் இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. புழல் ஓம் பிரகாஷ், அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், மணிலி, பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், பவனா, சூளை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், ஏவிஎம், அவன்யூ, கோபி, கிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமி தெரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினீத், திருவள்ளூர், கடகம்பத்தூர், விஜயகுமாரி, சுசீந்திரன், கேரளம், வடகரா, குறிக்கலாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமகரை கீதபாலனி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷ்மிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசும் நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
6: கலக்கல் அரங்கம் தான் கேட்க போறீங்க. ஹலோ மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 9:03 ஆக போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. மீண்டும் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்து நான் உங்கள் மகி விஜயகுமார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், கேம் ஷோ தான் விளையாட போகிறோம். முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்ல போகிறேன். சண்டே வந்து அப்படிங்கிறனால படத்தோட பேர்லாம் சொன்னேன். இன்றைக்கி நார்மலாக ஒரு காமனாக இருக்கிற வேர்டு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து சொல்ல போகிறேன், அதுக்கான க்ளூஸும் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு சிம்பிளான வேலை தான். ஸோ கால் பண்ணுங்கள் மக்களே, 29-52-08-53-28-38-78-71 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். எப்போ போனாலும் லைன் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. வாழ்க்கையும் வாழ்க்கையில் எப்பவுமே

முயற்சி தானுங்க பெரிய விஷயம். முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஃபோன் கால்க்கு மட்டும் கிடையாது, நான் பொதுவாகவே சொல்கிறேன். ஓகே மக்களே, நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக கேப்டன் பிரபாகரன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: 102.3 விவத் பாரதி தமிழ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். ஓகே, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் கேம் ஷோ தான் சொல்லிட்டேன். ஸோ மக்களை நீங்கள் கால் பண்ணுங்கள், 28 38 98 71 29 02 08 53 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் முதல் நேயர் காத்துட்ருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கொடுங்குலேருந்து தனிகாசலம் பேசுகிறேன்.
0: தனிகாசலம், உங்களோட ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க, இல்லை தள்ளி வந்துடுங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு பேசுகிறீங்க. படம் பேர் கிடையாதுங்க, நான் தான் சொல்லிட்டேனே ஆரம்பத்துல இருந்து, அததான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க படம் பேரா கேட்டுட்டே இருக்கீங்களே. வீட்டுல இந்த பர்சன் இருந்தாங்கன்னா வீடே கலகலன்னு இருக்கும். கூ தை, ஃபர்ஸ்ட் எழுத்து கூ, கடைசி எழுத்து தை.
1: குதிரையா?
0: என்னங்க, எப்படிங்க, எல்லார் வீட்டுல இருக்குமாங்க, என்னங்க நீங்க?
2: கரெக்டா?
0: ஒண்ணுமே புரியல, பரவாயில்லைங்க, ஒரு சந்தோஷத்துல இருக்கீங்க. சோ மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக தர்மதுரை படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க.

0: 102.3 FM. நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவத் பாரதி தமிழ்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல அரங்கம். சோ கலக்கல அரங்கம்ல பிளே பண்றதுக்காக அடுத்ததா ஒரு நேயர் வந்துட்டே இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ லைன்ல இருக்கீங்க, கமான் பேசுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரு இங்க வந்து பேசுறீங்க?
1: சென்னை கே கே நகர்ல இருந்து அசோகன் மேடம்.
0: அசோகன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்கம்மா.
0: முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து து. ஆமா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது இல்லாம யாராலையும் இருக்க முடியல. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கறது போய் இப்ப இதையே தான் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு.
1: மாதுளை
0: மாதுளை இல்லையே, மான் சொல்லியே குறில் தானே மா து. லை எப்படி ஒரு மாதுளை நான் சொல்லவே இல்லையே. மா து
1: மா து.
0: காலையில மதியம் நைட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கு நிறைய பேரோட வாழ்க்கை. இன்னும் ஏஜ்டு பர்சன்னா இது இல்லாம இருக்க மாட்டாங்க. என்னவா இருக்கும், சாப்பாடு இருக்கோ இல்லையோ இது இல்லாம இருக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா. என்னங்க நான் இவ்வளோ க்ளோ கொடுக்குறேன், இன்னும் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே.

0: இல்லையே.
1: மாங்க அப்புறம் தூன்றீங்களா?
0: ஆமாங்க,
1: தூ தூ
0: தூ மா தூ, நடுவுல ரெண்டே எழுத்துதான் இருக்கு.
1: மாங்காய் வரும், மாங்காய் தொக்கு.
0: ஆ இல்லைங்க, மா குறியில் தாங்க சொல்லியிருக்கேன். சரி ஓகே, அடுத்த நேரம் ட்ரை பண்ணலாமா?
1: ஆ சரிம்மா,
0: நன்றி. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: நான் கிண்டி வந்து விஜயா பேசுறேன் மேடம். மருந்து மேடம்,
0: மருந்து கரெக்டா?
2: கரெக்ட் தான் மேடம்.
0: சூப்பருங்க, கரெக்டா அடிச்சிட்டீங்க. நான் முதல்ல க்ளூ கொடுத்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல?
2: நான் கேட்டு தான் மேடம் இருந்தேன், லைன் கிடைக்கும் எங்க கட் ஆயிடுமோன்னு நினைச்சேன்.
0: பரவாயில்ல, உங்களுக்கு லக்கி தான், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் மகளை, சூப்பர் சூப்பர். ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் இது பண்ணாலும் சில பேர் வந்து அந்த க்ளூ கொடுத்து சும்மா டப்பு டப்புன்னு அடிச்சிடறாங்க. ஸோ மக்களை நீங்களும் இதே மாதிரி நானும் ஆன்சர் பண்ணுவேங்க, சூப்பராக சொல்லுவேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்கள். 28 38 91 29 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஓகே, உங்களுக்காக சூப்பரான சாங்ஸை நான் க்யூ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டேடியா இருங்க, ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறமா வந்து சாங் வரப்போது உங்களுக்காக. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.
3: மூத்த மருமகளே, இது உனக்கு.
4: எதுக்கு இப்போ என்ன அவசரம்?
3: அட அம்மா, சின்னவளே இது உனக்கு, அப்புறம் இது என் பேத்திக்கு.
5: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
6: எல்லாமே
3: எச்சரிக்கையா இருங்க.

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கலக்கல் அரங்கம் அரங்கம்ல சூப்பரா அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். இப்ப அடுத்ததா, ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ,
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: திருப்பி ரிப்பீட் பண்ணிடுங்க உங்க நேம், உங்க பேரை திருப்பி சொல்லுங்களேன். வார்த்தையும் முதல்ல சொல்ல, அதுக்குள்ள க்ளூக்கு நான் போயிட்டேன். முதல் எழுத்து, கடைசி எழுத்து. ஃபர்ஸ்ட் எழுத்து தா. ஓகே, தண்ணீருக்கு வர தா. கடைசி எழுத்து இம். ஓகே, இதோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. என்னது?
2: ரெண்டு கட்டு புடிச்ச குழந்தையா மறந்தோம்.
1: ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இதோட விலைய கேட்டாவே நமக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகும். நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது.
2: தங்கம், தங்கம்.
1: பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபீல் பண்ணீங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க, பாத்தீங்களா? சூப்பர், சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே மகளே, இப்ப நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மகி?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம். எனக்கு ஆக்சுவலி மருந்து அப்படிங்கறது தெரிஞ்சது இந்த பக்கம் மால் ஆரம்பிச்சுட்டோ, அடடா லைன் கிடைக்கலன்னு ஆயிடுச்சு.
1: ஓகே, பட் எனிவே கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கான எழுத்து நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டுமா? கடைசி ஃபர்ஸ்ட் எழுத்து வா, கடைசி எழுத்து இம். குறியில் வா
3: ஆரம்பிச்சு இம்
1: இம்
3: அப்படி முடியுது.
1: ஆமா,
3: ஓகே.
1: இது என்ன சொல்றது?
3: எவ்வளவு
1: எழுத்துக்கள்
3: மேம் இதுக்கு?
1: 4 தாங்க, மொத்தமே 4 தான்.
3: மொத்தமே 4, நடுப்புற 2 இருக்கு. ஓகே,
1: ஆமா.

0: மேம் நான் நினைக்கிறேன் வன்மம்.
1: இல்ல இல்ல, நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்கறேன் இருங்க. வாழ்க்கை ஒரு
0: சூப்பர், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்.
1: நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுற கேப்ல க்ளூ வேற மாதிரி ஏதாவது குடுக்கலாமா, கஷ்டமா குடுக்கலாமா யோசிச்சுட்டே இருப்பேன். சரி ஓகே, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன், நீங்களும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: நம்ம க்ளூ கொடுக்கறதுலேயும் இருக்குல்ல, நம்ம முழு ஆன்சரே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே, சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. மக்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா 28 38 98 71 21 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க, சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரஹர சூரியகர்.

0: 102.3 FM. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: I love.

0: ஃபைனலாக கிழக்கு கரைப்படத்துலேருந்து படலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:41 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெறத்துக்காக அடுத்த நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஹேமலதா.
0: குட் மார்னிங். குட் மார்னிங்
1: மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நம்ம நிகழ்ச்சி மாதிரியே சூப்பரா இருக்கு.
0: ஓ, வெல் வெல் செட், வெல் செட். ஓகே, உங்களுக்கான
1: நல்லா இருந்தது. எனக்குள் நான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் இன்டர்வியூ சூப்பரா இருந்தது, கேட்டு ரசிச்சோம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, என்னடா திடீர்னு அதை பத்தி பேசுறீங்களே, நான் பாக்குறேன். சரி, ஓகே, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: ஓகே, முதல் எழுத்து பா, நெடில். கடைசி எழுத்து பூ.
1: தூ.
0: பூ, பூ,
1: பூ.
0: ஆமா, புண்ணியம்க்கு வர பூ.
1: ஓகே, புண்ணியம் பூ.
0: பா பூ. ஓகே, ஒரு பேரே வந்துருச்சு, பாபு
1: அப்படின்னு.
0: குறிப்பு என்னன்னா, எல்லாருமே இதை எதிர்பார்ப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பெண்கள்லாம் அனுப்பும் போது ஒரு இடத்துக்கு நம்ம அனுப்புறோம்னா அங்கே இப்படி இந்த ப்ரிகாஷன்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் நம்ம.
1: பாதுகாப்பு.
0: எஸ், சூப்பர்
1: சூப்பர் சூப்பர்,
0: கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: அது முக்கியம் இல்லைங்களா? அதுதான் நம்ம என்ன பாப்போம்.
0: ஆமா, பாதுகாப்பு.
1: சூப்பர் மேம்,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
1: சூப்பரா யோசிக்க வச்சீங்க, தேங்க்யூ.
0: ரொம்ப நன்றி.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சூப்பராக சொல்லிட்டாங்க, சமலை. ஓகே, நீங்களும் இதே மாதிரி நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் டைம் தான் இருக்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. 28, 38, 98, 71, 29, 53 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக மாநகர காவல் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஒரு நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலூர் கணபதிங்க.
0: கணபதி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லலாமா? ஓகே, முதல் எழுத்து தோ. ஓகே, நெடில். கடைசி எழுத்து சி, சிகரம்க்கு வர சி. ஆமா, சிகரம், சிகரம்க்கு வர சி. தோ, தொண்ணூறுக்கு வர தோ. ஓகே, ஸோ இது இல்லாத வாழ்க்கையே இல்லை, இது இல்லாத மனிதரே இல்லை.
1: கோபம்,
0: இது இருந்த உலகமே நம்ம கையில.

0: தொலைபேசி அதில் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நிஜம்தான், கரெக்டாக, சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி.
1: ட்ரெயினில் போய் எப்படியோ ட்ரெயின் கிடைச்சி.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, சூப்பராக சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சின்னவர் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, இணைஞ்சிருங்க.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இத்தோடு உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரையும் 12 மணிக்கு வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஷோக்காக என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு ஏகப்பட்ட கொஸ்டினை எடுத்து வச்சு ரெடியாக காத்திட்டே இருக்காங்க அடுத்த ஆர்ஜே. ஸோ மக்களே, நீங்களும் பி ரெடியாக இருங்க. இப்போ உங்களுக்காக ஃபைனலாக சூப்பரான சாங் ப்ளே பண்ணிட்டு இந்த ஷோவை மட்டும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறேன்.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்க இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி ரேகா அனந்த். நிலையத்துல நேரம் இப்போ 10:02:45. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். போல நம்மளுடைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் எக்கச்சக்கமான கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்க நேர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து முதல் பாதியும், பொது அறிவு கேள்விகள் ஜிகேல இருந்து இரண்டாவது பாதி கேள்வியும் வந்து நம்ம கேட்க போறோம். ஸோ நேயர்கள், நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க எந்த ஹாஃப்ல வந்து நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து சரியான பதில் சொல்றதுக்காக நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேள்வியை முன்னாடியே நம்ம சொல்லிட போறோம். ஏன்னா நம்ம இணையம் வழியா வந்து நம்மளுடைய நேர்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு குவஸ்டின் சென்று சேரணும் அப்படின்றதுக்காக. ஸோ முதலிய கேள்வியை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாங்கும் போட்டுட்டு இருப்போம், ஸோ டைமும் கிடைக்கும், அவங்க லைன்ல வந்து அழகா பதிலையும் சொல்லிடலாம். சரி, என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இதுதான் குவஸ்டின். ரொம்ப ஈஸியான கேள்வின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கான டெலிஃபோன் லைன் அந்த நம்பர்ஸையும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன். 2952-0853 இது ஒரு நம்பர். இன்னொன்று 2838-9871 இது

இன்னொரு நம்பர். ஸோ மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்கள் 2952-0853-2938-9871. ஸோ 044 அப்படிங்கிறது சேர்த்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ முதல்ல என்ன பாடல் கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆல்பம் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் எழுதின பாடல், இசை கார்த்திக் ராஜா.

0: ஸோ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வரும் முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அந்த நேயர்கள் கலந்துருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம், மற்ற நேயர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். கலக்கல் அரங்கம்ல கலந்துக்கிட்டீங்களா? சூப்பர் சார், சொல்லுங்க. 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற இருக்கு?
1: அகமதாபாத், குஜராத்.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். கலா மேடம், கலக்கல் அரங்கத்துல கலந்துக்கிட்டீங்களா?
2: இல்ல மேடம்.
0: இல்ல. ஓகே, முதல் தெரியுங்களா உங்களுக்கு?
2: குஜராத் மேடம்.
0: ஓகே, அது எந்த நாட்டுல இருக்கு? குஜராத்ல இது நடைபெற இருக்கு. ஓகேங்களா? நன்றி, நன்றிமா. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். விளையாட்டு போட்டி நம்ம இந்தியால எத்தனாவது முறை? நடைபெறுது. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நந்திபாக்கம், கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், இப்ப வந்து இந்தியாவில வந்து 2030 காமன்வெல்த் போட்டி நடைபெற போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல ஒரு சில விளையாட்டுகளையும் சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன விளையாட்டுன்னு சொல்ல முடியுமா?
4: ஃபுட்பால்,
0: கிரிக்கெட், கிரிக்கெட், ஹாக்கி, இதெல்லாம் சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். ஸோ கிரிக்கெட், ஹாக்கி உட்பட மொத்தம் 17 விளையாட்டுகள் இதில் வந்து இடம்பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்கள் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் நடைபெற இருக்கு. இந்தியாவில் வந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தான் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் வந்து 2010 வந்து காமன்வெல்த் போட்டி வந்து நடந்துச்சு டெல்லியில். ஸோ வந்து இந்த காமன்வெல்த் போட்டியில் வந்து 17 விளையாட்டுகள் இடம்பெற இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து அதற்கான பதில் அப்படின்னு சொல்லி கடகடகடன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெலிஃபோனில் கேட்குறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த நேயர்களுக்குமே வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் விக்கி அவங்க சரியான பதில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மேட்டுப்பட்டி கண்ணன், அப்புறம் வந்து

வித்யா ரவிசங்கர், சத்யநாராயணன், அந்தோணிராஜ் அண்ட் வீரராகவன், அப்புறம் ஹேமலதா, மேலப்பேடு தயாளன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சிவன் அனு அருண், கமலா வரதன், சோழி ரீஜா மனோகர், அப்புறம் வனஜா, மீரா வெங்கட்ராமன், மாலினி தேவி அருணாச்சலம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அப்புறம் வனஜா, மீரா வெங்கட்ராமன், மதுரை சோ சண்முக சுந்தரம், இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிடலாம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். உலகத்திலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது? இதுதான் கேள்வி. ஸோ விமன் பைலட், அதை நம்ம விமானத்தை இயக்குறாங்க இல்லையா. ஸோ உலகத்திலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது? இதுதான் நம்மளுடைய செகண்ட் க்வெஸ்டின். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நம்மளோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். சரி, இப்போ நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா சதுரங்கம். இந்த திரைப்படத்தில் இருந்து தான் மதுபாலகிருஷ்ணன், ஹரிணி பாடியிருக்காங்க. அறிவுமதி எழுதிய பாடல், இசை வித்யாசாகர்.

0: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: நிலையத்தில் நேரம் 10:21:15 ஆகிட்டு இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகிலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ யார் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் திருவான்மியூர் மீரா.
1: மீராமா, சொல்லுங்க.
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? மாலினிமா, கலக்கல் அரங்கத்துல கலந்துக்கிட்டீங்களா?
3: நன்றி.
1: உலகிலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்தியா அப்படிங்கிறது சரியான பதில். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து 2014 அந்த வருஷத்தோட ஒப்பிடிகளில் இந்தியாவில் வந்து முனைவர் பட்டம் பெற்ற பெண்களோட எண்ணிக்கை இப்போ வந்து ரெட்டிப்பாயிருக்கு. அதே மாதிரி கணினி மற்றும் அறிவியல் ஆய்வை மேற்கொள்ளும் பெண்களோட எண்ணிக்கையும் 43% அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஹலோ,
1: பேசலாம், கேக்குது.
4: கோபரத்னம்.
1: கோபரத்னம் சார், சொல்லுங்க.
4: இந்தியா மேடம்.
1: இந்தியா அப்படிங்கறது சரியான பதில். ஓகே. சோ நம்ம வந்து 15% பெண்கள் வந்து அது இருக்காங்கன்னு சொல்றோம். என்னங்க?
4: ஹலோ.
1: சரி, ஓகே. தயவுசெய்து லைன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க, ஐ மீன் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டவர் கிடைக்கிற இடத்துல அப்போ வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? சரி, ஓகே. ஸோ இந்த பெண் விமானி அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்தியா தான் நம்ம வந்து உலகத்திலேயே முதல் பெண் விமானிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரல. அப்போ ஃபஸ்ட்டு யார் வந்து முதல் பெண் விமானி நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேடல் இருக்கும் இல்லையா. ஸோ அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இந்தியாவுடைய முதல் பெண் விமானி யார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, யார் பேசலாம்?
5: ஹலோ.

0: கமலா வரதன் மேம், சொல்லுங்க. என்னது
1: விமானிகள்?
0: ஆமா ஆமா சரியான பதில் தான். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சந்திரசேகர் சார், கலக்கல் அரங்கத்துல கலந்துகிட்டீங்களா?
2: ஆமா மேம், நான் வந்தேன்.
0: அப்ப வர, அப்ப இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது சார், நன்றி.
2: ஓகே, தேங்க்யூ மேம்.
0: ஸோ இந்தியாவுடைய முதல் பெண் விமானி யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தோம். அதற்கான பதில் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துலேருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி, சொல்லுங்க ஆன்சர்.
3: சரளா துக்ரல்.
0: சரளா தாக்ரல் அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள்மா. ஸோ வந்து இவங்க வந்து 1936 தன்னோட 21வது வயதில் ஏவியேஷன் பைலட் லைசன்ஸ் பெற்று விமானத்தை இயக்கின முதல் இந்திய பெண் அப்படிங்கிற சாதனையை படைத்தாங்க. இவங்க வந்து அந்த லாகூர் விமான பயிற்சி மையத்தில் தான் பயிற்சியும் பெற்றாங்க. இப்போது இந்த பெண் விமானிகள்னு சொன்னோம் இல்லையா, அது உலக அளவில் வந்து 5-7% தான் வந்து பெண் விமானிகள் இருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15% இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு.
2: ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் யார் வந்து நம்ம பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ சரளா தாக்கர் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் லேடி பைலட் அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் விக்கி அவங்களும் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், அப்புறம் வந்து ராம்பிரியன், அவங்க வந்து கலக்கல் நிகழ்ச்சின்னு சொல்லி கேட்காதீர்கள், இதுக்கு முன்னாடி எப்போ நிகழ்ச்சியில் கலந்து பேசுனீங்கன்னு கேட்டாலும் போய் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பட் வந்து நம்மளுடைய நேரம் இந்த இன்னைக்கு வந்து சரியாக சொல்லிட்டாங்க, நம்மளும் வந்து கட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து மாலினி தேவி அருணாச்சலம், இந்தியாவில் முதல் பெண் விமானி, அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடையாளம்பெட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் வந்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பர்வதவர்த்தினி அவங்களாம் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாடல்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு மேலப்பேடு தயாளன், அப்புறம் வந்து விக்னேஷ் விக்கி, மாலினி தேவி அருணாச்சலம், நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து அந்த நம்மளுடைய கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ வந்து போஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். கே கே ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா.

ஸோ நிலையத்தில் நேரம் 10:33 ஆகிக்கிட்டு இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஸோ நம்மளுடைய நடப்பு நிகழ்வில் கேள்வி முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ஜிகே க்வெஸ்டின்ஸ்குள்ளே போக போகிறோம். இது வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே கேட்டுடலாம், சரிங்களா? ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அதிக பிரமிடுகளை கொண்ட நாடு எது? நன்றி. வணக்கம்.

0: சோ இன்றைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அதிக பிரமிடுகளை கொண்ட நாடு எது அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். வணக்கம், ஏன் லைனில் வந்து கட் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ அந்த பிரமிட் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வருது எகிப்து. ஆனால் நிறைய பிரமிடுகள் இருக்கிற நாடு அப்படின்னா அது ஒரு வேறு நாடு இருக்குது. அது என்ன அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நலமா?
0: நலம் சார்.
1: மேடம் நல்லா இருக்கு. ஜிகே, நான் 5 வருஷமா கலந்துக்கிறேன் மேடம்.
0: ஆ சூப்பர் சார்.
1: மொத்தம் 2000 ஆன்சர் சொல்லியிருக்கேன் மேடம். இன்ட்ரெஸ்ட் அதிகம்,
0: வேண்டாம். ஒரு போஸ்ட் கார்டில் ஒன்று இல்லைனா இரண்டு பாட்டு எழுதி அனுப்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி இவ்வளவோ எழுதி அனுப்பணும்னு அவசியம்
1: இல்லை மேடம்.
0: என்னங்க சார்?
1: 6 மாசத்துல மொத்தம் 12,000 படங்கள் அனுப்பிச்சிருக்கேன் மேடம்.
0: இல்லை சார், அதுதான் அது அது வந்து நம்மளுக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு சுமை சார். தயவுசெய்து அதை விட்டுடுங்க. நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரி ஓகேங்க சார், நம்மளுடைய இதுக்கு போயிடலாம், பதிலுக்கு போயிடலாம். அதிக பிரமிடுகளை கொண்ட நாடு
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்? ரங்கராஜன் சார், சொல்லுங்க சார். சூடான் அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி.
0: ஸோ அதிக பிரமிடுகளை கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், யார் பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், உங்களுக்கு ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் வந்துடுச்சு.
2: சொல்லுங்க.
0: ஆறு இல்லாத நாடு எது?
2: ஆறே இல்லாத நாடா?
0: ஆமாம்.
2: அதுலதான்
0: சவுதி அரேபியா அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். நன்றி. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டுடலாம். அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்டையும் பேசலாம். இது வந்து அழகிய தீயே, இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். ரமேஷ் விநாயகம் பாடியிருக்காங்க, பாடலை இசையமைச்சும் இருக்காங்க. இந்த பாடல் இப்போ கேட்கலாம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க

0: ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: இது 102.3. இங்க எல்லாமே வேற லெவல் ஃபன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 10:45 ஆகிட்டு இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ஜி கே குவஸ்டின்ஸ்க்கு நேர்கள் கலக்கலாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த குவஸ்டின் என்னன்னு அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம். மாதவரத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
2: மாதவரம்ல இருந்து நித்யா. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எந்த நாடு 11 அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கு, அதாவது 11 அதிகாரப்பூர்வ மொழி எந்த நாட்டுக்கு இருக்கு? நன்றி. சோ கஷ்டமான க்வெஸ்சன் வந்துருச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆக்சுவலி வந்து சாதாரணமாக ஒரு நாட்டுக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு இருக்கும். பட் இந்த நாட்டுக்கு 11 அஃபீஷியல் லாங்குவேஜ், அதிகாரப்பூர்வ மொழி, வந்து ஆட்சி மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. ஸோ அது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம்மா, தெரியும் சார், பத்மாவதிமா, நல்லா இருக்கீங்களா?
2: பத்மம்மா நல்லா இருக்கோம். ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
4: சொல்லுங்க பாப்பா.
2: 11 ஆட்சி மொழி கொண்ட நாடு எது?
4: 14 எந்த நாடு?
2: ஆமா ஆமா, நீங்க கலக்கல் அரங்கத்துல கலந்துகிட்டீங்களா?
4: இல்லைங்கம்மா. இல்லைங்கம்மா.
2: இல்லைங்களா? சரி, ஓகேங்கம்மா. சரி, நம்ம இது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா?
4: சரிங்க,
2: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து வேலு சார். காலையிலேயே இவ்வளவு ஸ்லோவா பேசுறீங்களே, கொஞ்சம் எனர்ஜியா பேசினாதானே எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும்.
5: இந்தியாவா மேடம்?
2: இல்ல, ஆக்சுவலாக இந்த பதிலை யாராவது சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், இந்தியான்னு சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? ஓகே, ஆனால் வந்து வேற ஒரு நாடு தான். இங்கே வந்து கிட்டத்தட்ட 11 அதிகாரப்பூர்வ மொழி இருக்குது, அது எந்த நாடு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாமா, அடுத்த நேரம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி. வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
7: சொல்லுங்க.
2: சவுத் ஆப்பிரிக்கா, சரியான பதில், வாழ்த்துக்கள். சொல்லுங்க,
7: நீங்க பிகினிங் த ப்ரோக்ராமே சொல்லிட்டீங்க ரூல்ஸ், பட் யாரும் ஃபாலோ பண்ணல, யூஷுவல் ரெகுலர் பீப்புளே பண்ணல. ஆனா நீங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு, ஆல் ஆர்டிஸ்ட் அப்படிதான். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு, ஏன்னா அது எனக்கு தெரிய தெரியாது. பட் நான் கேட்டுருப்பேன், ரொம்ப ரேர் காலர் தான், ஏன்னா நம்மளால ட்ரை பண்ண முடியல அந்த மாதிரி அவங்கள மாதிரி காம்படிட்டரா.
2: ஆக்சுவலி அதுதான் ரீசன், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கு நம்ம ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, அவங்களுக்கு ஆன்சர்ஸும் தெரியும், தெரிஞ்சு நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து ஒரு சிலரே வந்து தொடர்ந்து வந்து கால் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம், அவாய்ட் பண்றோம், இல்ல வேண்டாம். வணக்கம். ஸோ வந்து எந்த நாடு 11 அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், ஆன்சர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா.

0: என்ன சரியான பதில் கொடுத்தாச்சு. சரி, இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்தோட தட்டையான நாடு எது, அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த நாடு எது அப்படிங்கிறது தான் கேள்வி. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, எனக்கு சரியா இப்போ கேட்கல. நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நான் நம்ம கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? உலகத்தின் தட்டையான நாடு எது? தட்டையான நாடு, ஃபிளாட்டஸ்ட்.
1: ஃபிளாட்டா
0: இருக்கிற அந்த நாடு எது?

0: ஓகே, எனக்கு சரியா இப்போ கேட்கல, நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நான் நம்ம கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? உலகத்தின் தட்டையான நாடு எது? தட்டையான நாடு, ஃபிளாட்டஸ்ட். ஃபிளாட்டா இருக்கிற அந்த நாடு எது? இல்லைங்க சார். சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம், நன்றி. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஏன் சைலண்டா இருக்காங்கன்னு தெரியல. வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்,
0: கேக்குதுமா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருவான்மூர்ல இருந்து கலையரசி மேம்.
0: கலையரசி, ஓகே. சோ வந்து உங்களுக்கு தெரியுமா பதில்?
1: மாலத்தீவுகளா மேம்?
0: மாலத்தீவு, மாலத்தீவுன்றது சரியான பதில். வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேம்.
0: எப்படி தெரியும் உங்களுக்கு, எதுல படிச்சீங்க? வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. ஸோ வந்து நே வந்து சர்ச் பண்ணிட்டு வந்து ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, ஓகே, அதுவும் மகிழ்ச்சி. நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி சொல்லும் போதும் ஒரு மகிழ்ச்சி தான். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த குவஸ்டனுக்கும் போகலாம். பட் வந்து நேர்கள் வந்துட்டு இருக்காங்க, சரி, அவங்களுக்காக ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம். ஓகே, சரி, அப்படின்னா நம்ம பாடலுக்குள்ளேயே போயிடலாம். பாடலை கேட்டுட்டு நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம். இது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, செவன்ஜி ரெயின்போ காலனி, இந்த திரைப்படத்திலேருந்து தான் ஒரு பாடல் கேட்க போகிறோம். கார்த்திக் பாடியிருக்காங்க, நா முத்துக்குமார் பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா. அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய நேயர்களோட பதிவுகள் யார் அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்மளுடைய நேயர்கள் வந்து சரியான பதில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் வந்து புது நேயர்கள் யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அவங்க பேரையும் நம்ம வந்து வாசிச்சிடலாம். ஓகே, இங்கே வந்து சாந்தி ரமேஷ், வணக்கம் மேடம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் மேலே பிழை தயால அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வித்யா சங்கர், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அவங்க வந்து நாள் அழகாமைய வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கமலா வரதன், இவங்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மதுரை சு சண்முக சுந்தரம், மீரா வெங்கட்ராமன், வனஜா, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் எல்லாருமே. அண்ட் மந்தவெளி விநாயகம், அவங்க வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு ஓகே இன்னும் வரல, அதுக்கு முன்னாடியே வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் அன்பு ராணி, அவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ இந்த பாடலை கேட்டுடலாம்.

ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஓம் பிரகாஷ் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அண்ட் ராஜன் தாம்பரம்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அண்ட் ஸ்ரீராமச்சந்திரன் வணக்கம் மேடம், நிகழ்ச்சி வந்து அருமை, கேள்வி பதில்களால் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதுன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹரிஹரன் அவங்களுக்கும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அண்ட் விக்னேஷ் விக்கி, அப்புறம் ரங்கராஜன், லோகநாதன், பிரேமா, மேலப்பீடு தயாளன், சாந்தி, ரமேஷ் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நாமளும் வாழ்த்து சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற நேர்கள், பங்கு கொள்ள முயற்சித்த நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிடலாம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: அப்படின்றதுக்குள்ள என் கேள்விக்கு என்ன பதில்?
1: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனித நேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டெகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி ரீகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:02:45. நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
4: என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற முதல் பாடல் மாட்டுக்கார வேலன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து TM சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதின பாடல், இசை KV மகாதேவன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து வக்கீல் மாட்டுக்கார வேலன்னு சொல்லிட்டு MGR டபுள் ஆக்ஷனில் கலக்கியிருப்பார். இந்த படம் வந்து 1966 எம்ஏ தமன்னா அப்படின்ற பேரில் கன்னடத்தில் வெளியான ஒரு வெற்றி படம். அதுக்கப்புறமா 1969 ஜிகிரி தோஸ்த் அப்படின்ற பேரில் ஹிந்திலையும் வெளியாகி மெகா ஹிட்டான திரைப்படம். இந்த படத்தில் வந்து அந்த பாடல்களும் அவ்வளோ சூப்பராக இருக்குமா. யார் இசையமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் பியாரிலால். அதுக்கப்புறமா 1970 தான் தமிழில் பொங்கல் வெளியீடாக வந்து இந்த படம் வந்து வெளியிட்டிருக்காங்க. 175 ஓடின வெள்ளி விழா திரைப்படம் அப்படின்ட்டு இந்த படத்தை சொல்லலாம். சரி, இப்போது அந்த பாடல் கேட்டுடலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்கள நாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.

இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இந்த சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் 11:11 ஆகிட்டு இருக்கு. என்றும் இனியவை நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கேட்க போகிற அடுத்த படம் வந்து எம்ஜிஆர் நடித்த படம் தான். படம் வந்து 1000 ஒருவன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நிறைய வந்து சிறப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவங்களும் வந்து இணைஞ்சு நடித்த முதல் படம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவங்கள வச்சு அதிக படம் எடுத்த பிஆர் பந்துலு அவங்க வந்து எம்ஜிஆரை வச்சு எடுத்த முதல் படம் இது அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து வந்து நம்மளுடைய இசை மெல்லிசை மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இசையமைத்த கடைசி படம் இந்த 1000 அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடலில் வந்து கண்ணதாசனும் வாலியும் வந்து போட்டி போட்டுட்டு அருமையான பாடல்களை எழுதியிருப்பாங்க. இப்போ நாம் கேட்க போகிற இந்த பாடல் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காங்க. கேட்போமா?

ஜெமினி கணேசன், சாவித்ரி அவங்கெல்லாம் நடித்த படம். எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களோட இசையில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார். இது வந்து பிபி ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசையமைத்தவங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் யார் யார் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.

எங்க செந்தல் குமரன் சுண்ணாம்புக்குளம்ல இருந்து என்றிமினியவை படங்களில் அழகான தகவல்களுடன் காலத்தால் அழியாத தொடர் வரிசை பாடல்கள் இனிமை சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் அவங்களும் வந்து என்றிமினியவை நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதர் விழுப்புரம்ல இருந்து அவங்களும் எப்பவும் போல ஒரு அழகான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சியின் முதலில் உழைத்த பாடல் வந்து நாணமோ, இந்த பாடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பாடல்கள் எல்லாம் லைனாக போட்டிருக்காங்க. லோகநாதன் பிரேமா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சத் சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க, அப்புறம் வந்து சங்கர், ரேகா மேடம் காலை வணக்கம், என்றுமினியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரு நகரில் இருந்து நாணமோ இன்னும் நாணமோ அந்த பாடல் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம்பட்டிலேருந்து ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரவி எட்டயபுரம்ல இருந்து, என்றுமினியவை நிகழ்ச்சியில் எத்தனை முறை கேட்டாலும் தெவிட்டாத பாடல்கள், என் கேள்விக்கு என்னபது நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. தொகுத்து கொடுத்த நிலையத்தாருக்கும் தொகுத்து வழங்கும் சகோதரிக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயிரம் விளக்கு ரவி அவங்க. அப்புறம் பெரும்பாக்கம் வனஜா அவங்களும் வந்து பாடல்கள் செம அட்டகாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலத்தால் மறக்க இயலாத களிப்பு தரும் கானங்கள் கேட்க பண்பலை, உலாவரும் கீதங்கள் நேரலையாக சுவை தரும் ராகங்கள். ஃபேஸ்புக்கில் இருந்து, ஃபேஸ்புக்கில் வீரராகவன் அவங்க மாதவரம்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி. தர்மபுரம், தர்மபுரியிலேருந்து முருகன், அப்புறம் வந்து சின்னராஜி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அருமை, முதல் பாடல் முதல் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோயில், சின்னராஜி, சுமதி, சந்தியா, பிரவீன், குமார், பிரதீப் இவங்கெல்லாம். அப்புறம் என்றும் இனிவை வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சேகா அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தென் ஓம் பிரகாஷ் எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து இப்போ என்ன பாடல் கேட்க போகிறோம், இது வந்து இரவும் பகலும் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம், கேட்டலாம்.

0: ஜெய்சங்கர் நடித்த இரவும் பகலும் இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்டோம். அந்த காலத்திலேயே ஒரு புதுமையான த்ரில்லர் அனுபவத்தை தந்த படம் இது அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜெய்சங்கரோட திரைப்பயணத்தில் இதுதான் வந்து குற்றப்பின்னணியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட முதல் படம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து
1: தமிழ் எஃப்எம் 102.3.
0: நேரம் 11:28:45. என்றும் இனியவை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்து அன்புக்கரங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சௌந்தரராஜன் பாடின பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை ஆர் சுதர்சனம்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது, வாலி இயற்றிய பாடல், இசையமைத்தவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பணம் படைத்தவன்.

என்றும் இனியவை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வியட்நாம் வீடு, இந்த திரைப்படத்தில் இருந்து தான். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சிவாஜியையோ பத்மினியையோ பார்க்குறத விட பிரஸ்டிஜ் பத்மநாபனியும் சாவித்திரியுமா வந்து அவங்க நடித்த அந்த கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த தெரிவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க.

அந்த படத்தில் இந்த 60ஆம் கல்யாணம் சீன் ஒன்று வரும். ஸோ அந்த குடும்பமே சேர்ந்து அவங்களுடைய அந்த திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கும் ரொம்பவே ஒரு கலகலப்பான சந்தோஷமான பாடல். அந்த பாடல் தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். கே வி மகாதேவன் அவங்களோட இசையில், பி சுசீலா, சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, சரளா இவங்க எல்லாரும் பாடியிருக்காங்க.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: என்றும் இனியவை கேட்டுட்ருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். இப்போ நம்ம அடுத்து வந்து அடுத்த பாடலும் வந்து 60ஆம் கல்யாணம் அந்த ஒரு கொண்டாட்டமான பாடல் தான் கேட்க போகிறோம். தரிசனம் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்த இந்த படத்தில் வந்து ஏவிஎம் ராஜன் அவங்க வந்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்க. புஷ்பலதா இவங்களுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சோழமங்கலம் ராஜலட்சுமி அவங்களோட இசையில் வெளிவான படம் இது. இப்போது அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. இசை சோழமங்கலம் ராஜலட்சுமி.

சரி, இங்கே நம்மளுடைய ஃபேஸ புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ குவிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஹேமலதா அவங்க வந்து பாடலெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே போயிட்டு தயாளன் அவங்களும் அருமையான பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சாந்தி ரமேஷ் அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து, பர்வத வர்தினி முரளிதரர் விழுப்புரம், அப்புறம் முத்துக்குமரன் வில்லிவாக்கம்ல இருந்து எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் வந்து அருமையாக இருக்குது, பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 10 பசலி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், ஸ்வர்ணா, எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா பாடிய பாடல் இது. ஆலங்குடி சோமு இயற்றிய பாடல், இசை வி. குமார்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம சொர்க்கம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. ஆலங்குடி சோமு இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்க போறீங்க. கூட இணைய போகிறது நான் உங்க மகி விஜயகுமார். கொஞ்சம் வெயிலில் போயிட்டு இப்படி வந்து ஸ்டூடியோவில் வந்து அப்படியே கண்ணெல்லாம் தெரிக்குதுங்க, ஒரு மாதிரியாக தான் ஆயிடுது. அடப்பா இந்த வெயில் எப்பப்பா போவோம் அப்படின்னு எல்லாரும் புலம்பிகிட்டே இருக்கீங்களே, போயிடும் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். மழை பெய்யும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் வீக் கொஞ்சம் கருணை காட்டுற மாதிரி கொஞ்சோண்டு மழை பெஞ்சிட்டு போச்சு. திருப்பி மழை பெஞ்சால் சந்தோஷமாக தான் இருக்கும். மழை கேட்க தான் முடியும், ஆனால் இப்போ என்னால் வந்து பாட்டு மழை மட்டும்தான் பொழிய முடியும். ஸோ நீங்கள் பாட்டு கேளுங்க, சந்தோஷமாக இருங்க, கூலாக இருங்க. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் அமராவதி படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

ஃபைனலாக ஆண் பாவம் படத்துக்காக இளையராஜா வாய்ஸில் இளையராஜா மியூசிக்கில் பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:10 ஆகுது, ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல்.

0: ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்மளோட பிளானிங்ஸ்லாம் இன்றைக்கான பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நைட்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஒரு புக்கில் படித்தேன், அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நைட்டே நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை செஞ்சிடணும், இதெல்லாம் முடிச்சிடணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நைட்டே நம்மளோட பிளான் வந்து நம்மளோட மைண்டில் வந்து அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒர்க்குக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் காலையில் எழுந்திரிச்சு அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது. அது எப்படி பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி செய்யணும், அதெல்லாம் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக சிட்டுக்குருவி, ஆஹா, சின்ன வீடு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டணிஞ்சிருங்க.
1: நான்

0: கிடதம் தறி கிடதம்
1: FM. 102.3 FM.

இதே கோயில் படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:21 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ்எஃப்எம்ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம். ஸோ இடோ மக்களே, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட பிளானிங் வந்து முன்னாள் நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். மார்னிங் தான் வந்து நம்ம பிளான் பண்ணுறலாம் கிடையாது, பட் மார்னிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து கடினமாக இருக்கிற வேலைகள்லாம் வந்து அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட்பான் பண்ணுறதை விட முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வேலை, இது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்க வேலையை முதல்ல நம்ம முடிச்சிடணும். அப்படி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அதிகமாக இருக்கிற வேலையை கூட நம்ம சீக்கிரமாக செஞ்சிடுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு சிம்பிள் தோணிருச்சுல, நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருச்சுல, அதனால் அதை சீக்கிரமாக முடிச்சிடும். ஸோ முதல்ல நீங்கள் கடினமாக இருக்கிற வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவீங்க. இல்லை நம்ம செய்யலாம், இல்லை நம்ம செஞ்சுக்கலாம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போயிட்டிங்கன்னா அந்த ஒர்க் பெண்டிங்லேயே இருக்கும் போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஐயோ அந்த வேலை முடிக்கலையே, அடுத்து இந்த வேலை இருக்கே, இதை பண்ணுமே அதை பண்ணுமே அப்படின்னு உங்களோட தாட்ஸ் ஃபுல்லாக அதுலேயே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக செய்யவே முடியாது. இது நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்குன்னு சொல்லலை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் இந்த இது தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து அடுத்து இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைகளை யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வேலையை வந்து சரியாக செய்ய முடியாது, இது நம்மளுக்கு வந்து டபுளாகவே வைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிவிடுங்க, இந்த வேலையை ஃபுல் ஃப்ளெஷ்டாக முடிச்சுருங்க, அதுக்கப்புறமா பாருங்கள் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. டக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், அப்புறமா ஃப்ரீ ஆகிடுவீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். திஸ் இஸ் ப்ராசஸ். எப்பயுமே நம்ம வந்து கஷ்டமாக இருக்கிற வேலையை கடைசியில் தள்ளி போடுவோம்ல, அப்படிலாம் செய்யாதீங்க. கஷ்டமாக இருக்கிறத முதல்ல செஞ்சுருங்க, அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வேலைலாம் ஜுஜுபி டப்பு டப்புன்னு செஞ்சிருவோம் நம்ம. ரெட்ரோ நேரம் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக எந்த படத்தில் பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காக்கி சட்டை படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் இருங்க.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: டேய் தம்பிகளா, இன்னைக்கு நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்டா, அதுக்கு நான் தான்டா தலைவர். என்னடா தலைவர்னே வாய புலக்குறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்ன?
2: கட்சி கொள்கையா? நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதான்டா நமது கொள்கை.
1: அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?
2: நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு ரெட்ரோ நேரம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி படத்துலேருந்து பாடலை கேட்டிங்க. இப்போ அடுத்தது அவங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்க சாங் பார்த்தீங்கன்னா குங்மச்சிமிழ் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. மலேசியா வாஸ்தேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் ரெட்ரோ நேரம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி

0: தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொடர்பான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று மூன்று உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய மூன்று தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் June 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக BJP தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: 12:50 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக நாயகன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல்

ரெட்ரோ நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நிகழ்ச்சியோட இறுதி பாடலா உங்களுக்காக பகல் நிலவு படத்துக்காக இளையராஜா அவங்க குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

102.3 விவித் பாரதி தமிழ்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்க போறீங்க. மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் 29 52 08 53 28 98 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நேயர்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேயர்கள் வந்து கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள்லலாம் உடனே கால் பண்ணாதீங்க. ஒரு 4 டேஸ் 5 டேஸ் கழித்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அப்போ தான் புதுசாக வர நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வந்த

0: நேயர்களே வந்த மாதிரியும் இருக்கும், கேட்குறவங்களுக்கு தோணும் நம்ம தான் ஏதோ லைன் கொடுத்துட்டோன்ட்டு அப்படிலாம் இல்லைங்க. ஸோ கேட்குற புதுசாக கேட்குறவங்களுக்கும் அவங்களோட விருப்பப்பாடலை கேட்கணும்னு தோணும் இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கும் நீங்கள் வழி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புது நேயர்களே, நீங்கள் இது வரைக்கும் பேசலை, நான் எப்பயோ ஒரு தடவை தாங்க 6 மாதம் முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணுங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்கள், டப்பு டப்புன்னு உடனே உங்கள் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக எல்லாருமே வந்து வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், புது நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக எப்பவுமே என்னோட விருப்ப பாடலாக வரும். ஸோ நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உங்களுக்காக தேவா படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: 2 நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதில் ஃபஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. தெலுங்குலையும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 ஹவரில் நான் அதை பாடிட்டேன். 2 நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
0: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரும் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க? கமான் பேசுங்க. ஹலோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவங்க லைன்ல இருந்தாங்க. ஓகே, ஸோ மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 78 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: 102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: முதல் பாட்டு வந்து தேவான் போட்டீங்க, தேவா படத்துல இருந்து. இப்ப நான் பேசுறது வந்து ஏழுக்கினர் தேவா பேசுறேன்.
0: பாருங்களேன், ரைமிங் அடிக்கிறாங்க. ஓகே தேவா, எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து இன்னைக்கு ஒரு தாய் மக்கள் இருந்து இங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் பாடல். இந்த பாடல் விரும்ப காரணம் என்னன்னா, இன்னைக்கு குரு பயிற்சி, அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு பலன் உண்டாகணும்னு சொல்லி அந்த பாடல்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: இது 102.3. இங்க எல்லாமே வேற லெவல் ஃபன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழ்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
3: நல்லா
2: இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: பாடல்
2: மறந்து போச்சு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
3: நன்றி.

0: 102.3 FM.
1: Hey guys!
2: Hi! Congratulations!
3: இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
4: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
3: பீட்சா பார்ட்டி.
4: ஏ
3: சரி, கார்டையும் பின்னையும் கூட.
4: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
3: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங்.
4: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: 102.3 FM. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள்

0: இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
2: 2 நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம, ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு தெலுங்குலையும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 ஹவரில் நான் அதை பாடிட்டேன். 2 நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: புதிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05
1: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். டைம் பாத்தீங்கன்னா 1:34 ஆகுது. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: உஷா சிவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ஏணிப்படிகள் அப்படிங்கிற படத்துல இருந்து பி சுஷீலாமா பாடின ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினைப்புங்கிற பாட்டு வேணும்.
1: கண்டிப்பாங்க, உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்யூ.

கையில வந்தா அதிகாரம், செலவு செஞ்சா விவகாரம், புரிஞ்சு.

0: அவன் தான் மாத்தலாம், தலைய கணக்க நீக்கலாம், பகைய மட்டும் தூக்கலாம்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். 102.3

0: 102.3 FM.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:46 ஆகுது. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கூட்டுத்தாக்குலேருந்து வேதாசலம் பேசுறேங்க.
1: எந்த ஊருங்க?
2: கூட்டுத்தாக்கு பக்கம் வேதாசலம்.
1: ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: அமர தீபம் படத்துலது ஞானயம் மனுஷனுக்கு அவசியம்ன்ற பாட்டு போடுங்க மேடம்.

0: 102.3 FM. நூற்றி ரெண்டு புள்ளி மூணு விவத் பாரதி தமிழகம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடு செல்விப்பட்டன் சென்னியப்பனுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பைசன் படத்துல இருந்து தீ கொளுத்தி அந்த பாட்டுங்க மேடம்.
0: கண்டிப்பாங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ மேடம்.

பாடல் உங்கள் சாய்ஸோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு உங்ககிட்டருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகி. ஸோ மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறது வரைக்கும் ஸ்டேட்டுனாருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேரம் 2:15:40. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் இவ்வேளையில் நேயர்களே. இனிமையான கானங்களோடு இதமான இசையும் ஒன்றிணைய பலம் வந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் எங்கள் ஸ்டைல்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: கொளுத்தும் கோடை வெயிலில் உலாவரும் உங்களை குளிர்விக்க படிச்சாரல்லது. இவ்வேளையில் சாமரம் வீசிச் சென்றால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனையோடு இன்று ஜில் என்ற பனித்தெளிகளோடு நாம் இங்கே பயணிப்போம் இவ்வேளையில்.

0: அப்படியாக அமர்ந்து வந்த அந்த பாடல் மௌன ராகம். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு
1: முன்னதாக The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20, 2026. Visit afcad.edcin.co.in and take the first step toward the blue.

இங்கு இவர்கள் மீது பனிமழையது பூக்களாய் தூவிச் செல்ல, வாழ்த்தும் சொல்லிச் செல்ல, இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. எனக்காக காத்திரு இந்த திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, எஸ் பி சைலஜா பாடியிருந்தார்கள். நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எங்கள் ஸ்டைல்.

மனம் எனும் மேடைதனில் பணியும் மலரும் பல கனவுகளோடு பயணத்து கொண்டு செல்ல வரம் வந்தது நாம் கேட்ட சித்த அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பனிமலர். பனித்துளிகளது சாமரம் வீசிச் செல்ல வலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல்.

0: தங்கள் மழலையின் வரவை எண்ணி மகிழ்ச்சியோடு காத்திருக்கும் இளங்குயில்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் தைப்பொங்கல். இந்த திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ்பி ஷைலஜா பாடியது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களை. அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

கொளுத்தும் கோடை வெயிலை தணிக்க, பனித்தூரல்கள் சாமரம் வீசி செல்ல, இனிமையான பாடல்கள் இவ்வேளையில் வலம் வர கேட்டு சுத்துக்கொண்டிருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல்.

பனிச்சாரலோடு மழைச்சாரலும் ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனை இவர்களுக்கு. அதனால் நம் மனதும் குளிர்ந்ததல்லவா இவ்வேளையில்? இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. கேட்ட பாடல் சாவித்ரி திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது. இளைஞர்களே, பனித்துளிகள் சாமரம் வீசி செல்ல இந்த கோடை வெயிலை நம் மனதையும் குளிர்விக்க உலா வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். நேரம் 2:46. அடுத்து மலரும் பாடல்

பணியில் நனைந்தது மலர் மனம் மட்டுமல்ல, நம் மனங்களும் தான் இல்லையா நேர்களே? அப்படி ஒரு பாடல் இவ்வேளையில் இனிமையாய் உலாவர கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலது. இடம்பெற்ற திரைப்படம் நினைவெல்லாம் நித்யா. இரநேர்களே, நேர்கள் பதிவுகளையும் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். சாந்தி ரமேஷ், முனிராஜ் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் வரவேற்புன்னு சொல்லியிருக்காங்க. சிவராம் நாகராஜன், விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிக்கு இனிமையான பாடல்கள் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகல் நேரத்தில் இனிமையான பாடல்களை வழங்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பரிவாரிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது மியானும் வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்புன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தன் இதய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்து தொகுப்பாளர்களுக்கும் பாடல்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கிருஷ்ணன் எஸ் அவர் சீர்காழியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழு கண்ணன் அபுதாகிர் சாமுனி அவங்க வந்து அவங்களும் வந்து, அடுத்து கலீல் அகமத்,

மேலப்பேடு தயாளன், பர்வதவர்தினி, அடுத்த முரளிதரம் விழுப்புரத்திலிருந்து இவங்கள்லாம் பணிவிழும் பாடல் இனிமை தொகுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், அடுத்த பிரபாகரன், பணிவிழும் இரவு நனைந்தது இரவு, பகல் வெயிலில் ஒரு பனிச்சாரல் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அவர் வந்து மதிய வணக்கம் மேடம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி மௌனராகம் எனக்காக காத்திருப்போன்ற பாடல்கள் மனதிற்கு இதமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரம் விழுப்புரத்துலேருந்து பனிமழை பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் ஸ்டைல் பனிவிழும் மழை, பனிமழை வெப்பத்தில் பனி பாடல்கள் ஜில்லென்று, குடும்ப சகோதரிக்கு இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிரீட்டிங்ஸோட. அடுத்த எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன் இனிய பிற்பகல் வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. கனகராஜ், இனிய உற்சாகமான மதிய வணக்கங்கள், மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். நமது

0: இனிய உற்சாகமான மதிய வணக்கங்கள், மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். நமது சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 தமிழ் வானொலியில் இன்று மதியம் 2:15 முதல் 3 மணி வரை நமது அன்புள்ள அறிவிப்பாளர்களுக்கு மதிய வணக்கங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு தங்களை வருக வருக என்றும் உங்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் மதிய வணக்கத்தோடும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க வீரராகவன். வாழ்த்துக்கள் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, என்று மனதில் மகிழ்ச்சி பண்பலை அடிக்கும் நிகழ்ச்சி, பாடல்கள் அனைத்தும் நிறுத்தி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த எம்ஜி செல்வகுமார் கே எம் கார்டனிலிருந்து, பனியும் நானே மலரும் நீ அடிக்கிற இந்த உச்சி வெயிலுக்கு இந்த பாடலை கேட்டது பனிச்சாரல் விழுவது போல இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பர்வதவரதன் அருமையான பாடல் பனியும் நானே மலரும் நீயே பருவோராகும் பாயுது, மிக மிக அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கந்தன்வள்ளி எடப்பாளையத்திலிருந்து, சவுக்கார்பட்டையிலிருந்து பிரமாதம் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சின்னராஜி, அவங்க வந்து அவங்க மதிய வணக்கம் அன்போடி பாடல்களுக்கு பனிவிழும் பாடல் அருமை இனிமே சகோதரி முக வாழ்த்துக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூரிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து ஹைடாமணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பர்வதவதனி மழைக்காலம் பனிக்காலம் சுகமானது தான் அப்படின்னு, ஆமாம், அதோடு இந்த சாரலும் அந்த சாரலும் ஒன்றிணைந்து வீசினால் எப்படி இருக்கும். கமலாவரதனும் வணக்கம் மேடம் பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகரன் உக்கிர விலகில் நேரத்தில் குடிசையான பனிச்சாரல் பாடல் தொகுப்பு பங்கல் வெயிலில் குழு குழு இசை அனுபவம் பாடல் தேர்வு குழுக்கும் வழங்கும் மேடத்துக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நினைவேலாம் நித்யா படத்தில் ஒழித்த பாடல் பனிவிழும் மலர்வனம் பாடல் மிகவும் அருமை சூப்பர், இந்த பனிப்பாடல்கள்லாம் கேட்டதும் மனது குடிந்து விட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரம் விழுப்புரத்தில் அவரும் அப்படி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. மீராவன் கெட்ராமன் ஹேமலதா இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சியை பாராட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொன்ன அனைத்து நன்றி. இதுவரை வலம்பெற நாம் கேட்டது
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல்,

கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வு பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான இபிஜி பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இதுவரை நாம் கேட்டது பாரத பிரதம நலத்திட்டங்கள்.

நேரம் 3 மணி. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே.

வலம்பர நாம் கேட்டு ரசிக்க இருப்பது வர்ணஜாலம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

இந்த உலகம் முழுதும் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்க, அதை கண்டு ரசிக்க சுற்றுலா வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனை அவர்களுக்கு. அதுதான் இவ்வேளையில் வரும் வந்தது அந்த இனிமையான பாடல் ஒன்று, உல்லாச பறவைகள். இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடும் பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வர்ண ஜாலம்.

இளங்கிளிகள் இரண்டும் தங்கள் அழகான கற்பனைகளில் இனிமையாய் பகிர்ந்து கொள்ள இதமான ஒரு பாடல் இவ்வேளையில் உலவரக்கேற்ற சித்தோம் நேர்களை. நிஜங்கள் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பயரசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:10:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: வரும் திருமண நாளை எண்ணி பல கனவுகளோடு காத்திருக்கும் இளம் குயில்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் மலர்களே மலருங்கள். இந்த திரைப்படத்திலிருந்த பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:15:40.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
2: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
1: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது வர்ணஜாலம்,

0: மகிழ்ச்சி எனும் வானில் இளம் சிட்டுக்கள், கற்பனை எனும் தேரில் இவ்வேளையில் உலாவர இனியதொரு பாடல் நம்மிடையே வலம் வர கேட்ட சித்தோம் இல்லையா நீர்களே. கரும்புவில் இந்த திரைப்படத்திலிருந்த கேஜே சுதாஸ் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 3:21:50. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி

டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

இனிய தமிழோடு புல்லாங்குழலின் இசையும் ஒன்றிணைந்து கேட்கும் பொழுது எப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு கற்பனையோடு இவர்களும் இனி ஏதோ ஒரு பாடலை இவ்வேளையில் நமக்காக எடுத்து வர கேட்டு ரசித்தோம். நேர்களே, கேட்ட பாடல் ஊரும் உறவும். இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாணிசேராம் பாடியிருந்தார்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை.

இனிமையான பாடல்கள், இதமான இசைகள் இதோடு நாம் கேட்டு ரசிக்க வழங்கி கொண்டிருப்பது வர்ணஜாலம் தரும் பாடல்கள்.

அழகிய சித்திரம் ஒன்றை தன் எதிரே கண்டவுடன் இந்த கவிஞனோ கவி புனைய துவங்க, இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட ரசித்தோம் நேர்களே. நெஞ்சிலே துணிவிருந்தாள் இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பி வசந்தா பாடிய பாடல் அது. வரம்பது கொண்டிருப்பது வர்ண ஜாலம். அடுத்து மலரும் பாடல்

தமக்கையின் மனநாளை எண்ணி இந்த தமையனின் அழகிய வாழ்த்துக்கள். இனிய கற்பனைகளாய் வலம்பெற கேட்டு ரசித்தோம். மெட்டி திரைப்படத்திற்காக பிரம்மானந்தம் பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது வர்ணஜாலம்.

கல்யாண கனவுகளின் நினைவுகள் இவர்களை அழகாய் தாலாட்டிச் செல்ல இதே ஒரு பாடலை வேளையில் புலாவரை கேட்டு ரசித்தோம் நேர்களே. நினைவில் ஒரு மலர் இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலது. நேரம் 3:43:40. வலம் வந்து கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

இளம் சட்டுக்கள் இரண்டும் தங்கள் அன்பினை இங்கு அழகாய் பரிமாறிக்கொள்ள இனியதொரு பாடலை விளையல் உலாவர கேட்ட ரசித்தோம் நேர்களே. வா இந்த பக்கம் இந்த திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி பாடிய பாடலது. உலாவர நாம் கேட்ட ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரவிருப்பது

இளைஞர்களே, உறவாகவும் வருவாகவும் இருவரும் ஒன்றிணைந்து பயணிக்க இனிதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் இல்லையானீர்களே. கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சவால்.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களே, வர்ணஜாலம் இதன் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பிரபாகரன் இசை மழை பொழியும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். முதல் பாடலே அழகு, அழகு ஆயிரம் உலகம் முழுவதும் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரதோதனி அதே தான் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை வரவேற்பையும் கொடுத்துருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து வர்ணஜாலம் அழகு ஆயிரம் உன் காதோடு செய்தி பாடல்கள் சூப்பர் அருமை அருமை இனிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் பரதோதனியும் வந்து நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே சூப்பர், உல்லாச பறவைகள் படத்தில் ஒழித்த அழகாயிரம் அப்படின்னு கொடுத்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலப்பாடு தயாரன் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வீரராகவன் வந்து பண்பலை நிகழ்ச்சி இனிமை தந்தது, பாடல்கள் நமக்கு தனிமை தந்தது, பரவசமூட்டி மகிழ வைத்தது, வர்ணஜாலம் மயங்கச் சொன்னது, வசந்த கோலம் தேடிய வைத்தது, ராகங்களில் முழுக வைத்தது, சுந்தர இசையில் பகலளித்தது அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதவரத்தில் இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சிவராம் நாகராஜன் இனிய பொன்மாலை வணக்கம், மோகன் சுந்தரி மேடம் நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது நீங்கள் தான் சொல்லணும். அருமையான பாடலும் காதோடு காதோடு செய்தி சொன்னார் அப்படின்னு பாராட்டி பர்வதவர்தினி அந்த பாடல் இசைக்கவோ கரும்பவேல் பிரியன் கல்யாண ராகம், அதாவது இந்த பாடல் இந்த மீன் கொடி தேரில் அந்த பாடலெல்லாம் வந்து நல்ல பாராட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் வந்து பிரபாகரன் சண்முக சுந்தரம் இவங்கெல்லாம் கூட புல்லாங்குழல் மொழி தமிழ் மொழி அந்த பாடலை முதன்மையாக கேட்கிறேன். ஏன் நிறைய வாட்டி வந்திருக்கேன், நிறைய நேரம் ஒலிபரப்பு செய்திருக்கோம். நீங்கள் முதல்ல கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரவணா ராமலிங்கம் வந்து அன்புரிப்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணா அமுதா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குமுதா கிருஷ்ணமூர்த்தி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பர்வதவர்தினி, அப்புறம் பிரபாகரன், ஹைடாமணி இவங்க வந்து புதுப்பட்டி பொன்னாமராவதியிலிருந்து. அடுத்து சொந்த கவிகள் பாடிடும் மனதில் பாடலின் இசை இனிமை வரிகளோ கவிநயம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நிலைகளும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அன்பழகாக கொடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. சோமசுந்தர் பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பட்டையிலிருந்து வர்ணாச்சாரம் நிகழ்ச்சி மிகவும் அருமை, நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏழுக்கு நிறைவ வணக்கம் கடைவேலையா வெடியில் சிட்டு எப்பொழுதான் கடற்குள் நுழைந்தேன் தங்கள் குரலை கேட்டு பதிவு போட்டேன் நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து இனிமையாக பாடல்கள் வளம் வரும் வேடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு ரஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருப்பயிற்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03:10. நேர்களை இப்பொழுது கேட்கலாம்

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் பாடலில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, என்னென்ன கேள்விகள் வலம் வர இருக்கிறது, என்னென்ன பதில்கள் உலா வர இருக்கிறது அப்படியெல்லாம் வந்து அதோடு வந்து இனிமையான பாடல்களும் வலம் வரப்போகுது. கேட்டு ரசியுங்கள் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்ன, அந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்களா? இதோ உங்களுக்கான பாடல் வருது. அதற்கு முன்னதாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற இணைப்பெண்ணோடு சேர்த்து 2952 0853 2838971 இந்த எண்களில் வாங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க, சரிங்களா? சரி, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்ன அப்படின்னு கேளுங்க. இளைஞர்களே, இனிமையான இசையோடு மலர்ந்து வந்தது இல்லையா முதல் பாடல், யார் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம். ஜோசப் சார், அந்த இசையை கேட்டீங்களா? என்ன இசை, என்ன பாடல், என்ன படம்? அந்த பாடல் தானா? நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், வாங்க யாருங்க?
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க. யாருங்க? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். சம்பநாத்து இப்படி தொடங்கும் பாடல் அது. ரொம்ப அருமையாக வந்து நேர்கள் கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த பாடல்கள் என்னென்னு கேட்டுட்டே வாங்க, நீங்கள் பதிலும் சொல்லணும், சரிங்களா? இப்பொழுது கேட்கலாம் முதல் பாடலை.

0: சேரன் பாண்டியன் இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:10 இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களே, இனிமையான கேள்விகள், இதமான பதில்கள், அதோடு தெய்வீக ராகங்களைப் போல பாடல்கள், இப்படி உலாவர கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில் அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? பாடலை கேளுங்க, பதில சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், என்னாச்சு? வணக்கம், வாங்க, யாருங்க?
1: வணக்கங்க, திருநெல்வேலூர் கணபதிங்க.
0: கணபதி சார் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்டீங்களா?
1: கேட்கலங்க, நான் ட்ரை பண்ணிருந்தேன், செல்லில் தான் ட்ரை
0: பண்ணேன். சரி, இப்போ உங்களுக்காக அந்த பாடல் வந்துருக்கே, கேளுங்க. கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: என்ன பாட்டு?
2: 16
0: அப்படியா, என்ன பாடல், படம் தெரியுமா? படம் பேர் தெரியுமா? சரி, பாடல் படம் சொல்லுங்க. சரி சரி, நன்றி. அதாவது ஒவ்வொரு அந்த ஒரு ஒரு சின்ன சிறு துளி இசை, அந்த துளி இசை வந்த உடனே அழகாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மைனூட்டாக வந்து நம்ம நேர்களெலாம் கேட்டுட்ருக்காங்கங்கிறது இதே ஒரு காட்சி. வணக்கம், வாங்க, யாருங்க? சரி, ஆவாரம் பூவை தொட்டு ஆலோலம் பாடும் காற்றி, ரொம்ப அழகான பாடல் இது. இதோ கேட்கலாம் அந்த பாடலை.

மனமகளே வா இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். ஆவாரம் பூவை தொட்டு படத்தின் பெயர் உங்களுக்கு தெரிந்துதானீர்களே. சரி, இப்பொழுது நாம் கேட்டு கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பாடலை முழுவதுமாக கேடுங்க, இல்லை என்ன எந்த இசையை ஒளிபரப்பு செய்யணுமோ அதிலிருந்து உங்களுக்கான கேள்வி இப்படிலாம் சொல்லியிருந்தோம். நேர்களும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு சொல்லிகிட்டே வராங்க. சரி, அடுத்த பாடலின் இசை சிறுதொழி இசையில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அடுத்த பாடல் இனிமையான பாடல், அழகான

0: பாடல் கேளுங்க. வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: மயிலாப்பூர்லேருந்து விமலா மேடம்.
0: விமலா மேடம், அந்த இசையை கேட்டிங்களா?
1: ஏன் மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?
0: இந்த சிறு இசை போட்டேன், அந்த இசையில தான் பா கேள்வின்னு சொன்னா. கேளுங்க, மறுபடியும் கேளுங்க.
1: இல்லை மேடம்.
0: கேட்டிங்களா?
1: சாரி மேடம், தெரியல மேடம்.
0: தெரியலை. சரி சரி, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நம்ம தெரிஞ்சுப்போம்.
1: என்ன
0: நேர்களே? என்னம்மா?
1: பழைய
0: இல்லை இல்லை, பழைய படம் இல்லை, ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. கேளுங்க, அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம். சரிங்க, நன்றி. நிகழ்ச்சி பங்குறதுக்கு நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க? யாருங்க?
2: மேடம்
0: சிவகுமார் சார், சொல்லுங்க.
2: நண்டு படம், மகேந்திரன் டைரக்ஷன்.
0: பாட்டே காண முழுங்கிட்டீங்க? பாட்டை முழுங்கிட்டீங்களே, என்ன பாட்டு?
2: அதுதான்
0: அதுதான் பாடல். என்ன பாடல் தெரியல. சரி, அடுத்த நேரம். இவ்வளவு தூரம் சொல்லிக்க, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? அவரே பாடத்தின் பெயரெல்லாம் அழகா சொல்லிட்டாரு. பாடலை வந்து அப்படியே அழகாக அவருக்கு சொல்ல தெரியல. சரி, அடுத்த நேயர் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பாளையம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறவர்களே. வணக்கம் வாங்க. யாருங்க? சொல்லுங்க. சந்திரசேகர், பாடல் கேட்டீங்களா? இசை கேட்டீங்களா?
3: பாடல் இசை கீற்று ஒன்று கொடுத்தீங்க மேம்.
0: ஆமாம்
3: நானு. மேம் இது வந்து அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில்
0: அமைந்த. இல்லை இல்லை இல்லை இல்லைப்பா. நன்றி. அதாவது இசை வந்து இது கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பழைய படம், ஆனாலும் வந்து அந்த இசையோடு இணைந்திருக்கும் அனித நேரம் கண்டிப்பாக தெரியும். வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். ஒரு நேயர் சொல்லணும்னா அடுத்த பாடல் போயிடலாம். வணக்கம் வாங்க. சொல்லுங்க அந்தோனிராஜ் சார்.
4: அதே சாங் தானே மேடம், அவர் நண்டு சொன்னாரு அதானே?
0: ஆமா. என்ன பாடல்?
4: அள்ளி தந்த பூமி, அள்ளி தந்த பூமி அண்ணன் அல்லவா?
0: அடடா, நீங்களும் பாட்டை மாத்திட்டீங்களே. சரி சரி
4: மேடம்,
0: சரி அடுத்த நேரம் கேட்போம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? நன்றி. அதாவது அவங்க ரெண்டு பேரும் படத்தின் பெயரை சரியா சொன்னாங்க, அந்த பாடலின் வரிகள் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு மாத்தி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த நேர் வராங்களான்னு கேட்போம். அவங்க சொல்லல அப்படின்னா நம்ம சொல்லிடலாம். வணக்கம் வாங்க. ஹலோ, வணக்கம் வாங்க.
5: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க.
5: நான் வந்து மதுரைல இருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, பாடல் என்ன பாடல்?
5: எனக்கு பாடல் எல்லாம் தெரியாது.
0: அதாவது வானொலியின் ஒளிவளவை குறைச்சு வச்சுக்கணும். சரிங்களா? தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம இல்லைன்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா? வணக்கம் வாங்க. யாருங்க?
6: மஞ்சள் வெயில்
0: அருமை அருமை, ரொம்ப அழகா. பூவே, மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே, அருமை அருமை. நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் மா உங்களுக்கு. நன்றி
6: நன்றி நன்றி மேடம்.
0: என்ன நேர்களே, அதாவது நண்டு படத்தின் பெயரை சொன்னீங்க, பாடல் என்ன இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோ உங்களுக்கான அந்த பாடல்.

0: நேயர்களே, நண்டு இந்த திரைப்படத்திலிருந்து உமா ரமணன் குரலில் ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 4:26 இருப்பதனுடைய இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைக்கிறோம் நேயர்களே. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடலை கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறு காலை 11
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில் வலம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேர்களெல்லாம் ரொம்ப அருமையாக தங்களோட இந்த பாடல்களை கேட்டுட்டு அழகாக பதில்களை சொல்லிகிட்டே வராங்க. சரி, அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் தான் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுட்ருப்பீங்களே. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: வணக்கம். யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராயப்பேட்டை இஸ்மாயில் பேசுறேன்.
0: இஸ்மாயில் சார், இசையை கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: சொல்லுங்க.
1: உறவேனும் புதிய பாட்டி.
0: உறவேனும் புதிய, அதில் நடித்திருப்பவர்கள் யார்? வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். போனை எடுத்துட்டு பேசாம இருந்தா மற்ற நேருக்கு வாய்ப்பு போயிடும். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா? அவர் சொன்ன பாடல் தானா? அப்படிங்களா? அப்படி நினைக்கிறீங்க? சரி, அடுத்த நேரக்கே தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, ஆமாங்க, சொல்லுங்க சார். முதல்ல வந்திருக்கீங்க இல்லையா? வந்த நேரம் வரக்கூடாது இல்லையா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம், சரிங்களா? அதாவது வந்த நேரே வராமல் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதுதான், சரிங்களா? வணக்கம், வாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
0: வாங்க, யாருங்க?
2: வணக்கம், விஜயகுமார், திருவற்றியூர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல், யார் நடிச்சிருக்காங்க?
2: பாடல் கேட்கல கொஞ்சம்.
0: சரி, அடுத்த நேரக்கே போய் இல்லைனா பாடலுக்கு வந்துடலாம். நன்றி, நன்றி. அதாவது இந்த இசையின் பாடல் என்ன, அதை நடித்திருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, எல்லா நேர்களும் யோசிச்சுட்டே இருக்காங்க போல், என்ன பாடல் அடுத்து வரும் பாடல் அப்படின்னு யாராவது ஒரு நேர்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். சரி நேர்களே, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 4:30 ஆயிடுச்சு. அடுத்து வரும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு வந்து என்ன பாட்டு பாட என்ன பாடலை தேட அப்படின்னு தேடிட்டுருக்காங்க போல். சரி, அடுத்து இந்த நான் சொன்ன பாடல் என்ன பாடல் கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல் நேயருக்கு வாழ்த்துக்கள்.

நேர்களை கேட்டது நெஞ்சத்தை கிள்ளாதே இந்த திரைப்படத்திலிருந்து பலம் வந்த பாடல். அது அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. உலவரலாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேளுங்க. கேள்வி தெரிஞ்சால், கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுவாங்க. சரிங்களா? நன்றி.

இசையை கேட்டிருப்பீங்க. இந்த இசைக்கான பாடல் எது? இதில் யார் நடித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம். வணக்கம், வாங்க, லைனில் இருக்கீங்க. இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0449 2952 0853 2838 9871 இந்த எண்களில் வாங்க, உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க, சரிங்களா? சரி, இது 102.3 வித் பாரத தமிழ் பண்பலை. அழகான கேள்விகள், இனிமையான பதில்கள் அப்படின்னு ஒன்றா வந்துட்டுருக்கு இதமான பாடல்களோடு. சரி, அடுத்து வர இருக்கும் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க போல. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வந்துட்டு வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிடுறாங்களே. வணக்கம், வாங்க, யாருங்க? வந்துட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. அது பதில் தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான், சரிங்களா? நிறைய நேர்கள் இந்த பாடல்கள்லாம் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. வணக்கம், வாங்க, யாருங்க? தெரியலன்னா மற்ற நேர்களுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து கட் பண்ணிங்கனாக்கா மற்ற நேர்களுக்கு அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்து சொல்ல முடியாமல் போயிடும் இல்லைங்களா? அதுதான் ஒரு இனிமையான இசை, அந்த இசையை கேட்டுட்டு பதில்

0: வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, யாருங்க?
1: கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம், சொல்லுங்க.
1: போடுங்க மேம்.

0: இந்த பாடல் நிறைய முறை கேட்டிருப்பீங்க, சொல்லுங்க பாப்போம். விஜயா மேடம்,
1: கிளிஞ்சல்களா மேடம்?
0: இல்லையே. சரி, யோசிச்சு வைங்க, அடுத்த நேரத்தில் தெரிஞ்சுப்போம், சரிங்களா? நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: ஆ சொல்லுங்க, யாருங்க? நல்லா இருக்கும், சொல்லுங்க. பாடலை கேட்டு இசையை கேட்டீங்களா?
2: என்ன
0: பாடல்?
2: அருமை,
0: அருமை. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. சரியான விடை, துடிக்கும் கரங்கள் படத்திலிருந்து சந்தனம் பூசும், அருமையான பாடல், கேளுங்க, சரிங்களா? நன்றி.

0: கேட்ட பாடல் துடிக்கும் கரங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நேரம் 4:44:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இதமான பாடல்கள், அதற்கேற்ற கேள்விகள், இனிமையான பதில்கள் எப்படி வந்து வர வந்துட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, அடுத்த பாடல் என்ன அப்படின்ட்டு இசையை கேட்டுட்டு நீங்கள் பதில் சொல்வீங்கன்னு நம்புகிறோம். இது உங்களுக்கான பாடல். ஹலோ, வணக்கம். யாருங்க, எங்கிருந்துங்க? ஹலோ ஹலோ, வணக்கம். யாருங்க, எங்கிருந்து?
1: சுபமுகத்தம் பட மேடம், நான் இரவில் எழுதும் கவிதை முதலி பல்லவி.
0: அதுதானா அந்த பாடல் தானா?
1: இவங்க பாடினதுல
0: வீண இசையை கேட்டுட்டு அந்த பாடல் நினைச்சுக்கிட்டீங்களோ? அந்த வீணை இசை கேட்டு அந்த பாடல் தான் நினைச்சுக்கிட்டீங்களோ?
1: சுபமுகத்தம் பாடாது
0: அதுதானா?
1: அதேதான் மேடம். ஆனந்த் சைதாப்பேட்டில இருந்து பேசுறேன்.
0: ஆனந்த் சைதாப்பேட்டையில இருந்து. ஓகே ஓகே, சரி சரி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு
1: கேட்டு, அவங்க பேரு தெரியல மேடம்.
0: அதாவது அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அது சரியான பதிலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் இனிமையான பாடல்கள், அந்த பாடல்களுக்கு கீற்று அழகாக பதில் சொல்லிட்டே வராங்க நேயர்களெல்லாம். அடுத்து வரும் நேயர் யார் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். சரி, முதல் நேயர் ரொம்ப அழகாக வந்துட்டு சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த நேயரும் வந்துட்டு இருக்காங்க. வணக்கம், வாங்க. யாருங்க? சரியான விடை, சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அந்த நேயருக்கான பாடல் இதோ.

சுப முகூர்த்தம் இந்த திரைப்படத்தில் இருந்த கேஜி யேசுதாஸ் இனிமையாய் பாடி வந்த பாடல் அது. கல்யாணி மேனன் இவங்களும் இணைந்து பாடியிருந்தாங்க இந்த பாடலை. சரிங்களா, அருமையாக நேர்கள்லாம் முதல்ல சொல்லிகிட்டே வராங்க. சரி, அடுத்த வரும் பாடல் தான் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. சிறு இசையோடு உங்களது கேள்வியும் பதிலும்.

0: வாங்க இசையை கேட்டுட்டு பதிலை சொல்லுங்கள். யார், என்ன பாடல், என்ன பாடல், என்ன எந்த இசையிலிருந்து பிறந்தது இந்த பாடல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது 102.3 விபத் பாரதி, தமிழ் பண்பாடி மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம் நீர்களே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதில் வந்து இனிமையான பாடல்களோடு இதமான கேள்விகளும் பதில்களும் வலம் வர கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம், வாங்க, யாருங்க, யோசிச்சிட்டே இருக்காங்க போல இருக்கு. இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-295-2 0853-283-8-9-71 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை சொல்லுங்கள். வணக்கம், வாங்க, யாருங்க, ஹலோ,
1: சகோதரிக்கு மாலை வணக்கம்,
0: யாருங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஆசீர்வாதம் சார்.
1: சொல்லுங்க மேடம், ஈஸியா சொல்லுங்க மேடம்.
0: ஈஸியா இல்ல, ஒரு இந்த இசையை கேட்டு நீங்க பதில சொல்லணும், அவ்வளவுதான்.
1: சரி சரி,
0: இப்ப கேளுங்க.

0: கேட்டிங்களா? நிறைய மறந்து பாடல் கேட்டிருப்பீங்க.
1: என்ன
0: பாடல், என்ன பாடல்? சரி, நன்றி நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க? புஷ்பலதா மேடம், சொல்லுங்க
2: டக்குன்னு.
0: நல்லா இருக்கும்.
2: இணைப்புல எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க மேடம், இணைப்பு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.

0: வணக்கம், சொல்லுங்க
1: மேடம். இது மனசுக்குள்ள வருது, சரியா தெரியல.
0: அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, பதில தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நன்றி, நன்றி. அது மனசுக்குள்ள வருது ஆனால் சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்களே பாடலை கேட்டு தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கேளுங்க, நீங்கள் நினச்சது சரியான்னு சொல்லுங்கள், இல்லை பதிவுகளை போடலாம், சரிங்களா?

அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, பதில தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? நன்றி நன்றி. அது மனசுக்குள்ளே வருது ஆனால் சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்களே பாடலை கேட்டு தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி கேளுங்க, நீங்கள் நினச்சது சரியான்னு சொல்லுங்கள், இல்லை பதிவுகளை போடலாம். சரிங்களா?

சாட்டை இல்லாத பம்பரம் இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. இதுவரை உலாவர நாம் கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இனிமையான பாடல்கள், இதமான கேள்விகள்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி தொடரவிருப்பது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: இது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சிறப்பான செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.3 பாட்டுக்கு இதான்.
1: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

நேரம் 5:10 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நினைஞ்சிருக்கோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கோடை காலத்துல பறவைகளின் நலன் கருதி நாம் என்னென்னலாம் செய்ய முடியும், அந்த பறவைகள் ஏன் முக்கியம், அதை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், இந்த இயற்கைக்கு ஏன் பறவைகள் தேவை, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பறவைகள் குறித்த ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. 2.0 திரைப்படத்திற்காக நாமத்துக்குமார் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில். இதை கேட்டுட்டு நீங்கள் டயல் பண்ணுங்கள். எஸ், 2952-08-53, மற்றொரு எண் 2838-9871. இந்த எண்களுடைய முன் இணைப்பு என்ன, 0-44 சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். கோடை காலத்தில் பறவைகளுடைய நலன் கருதி நாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத எஸ் பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். விவித் பாரதி தமிழ் FM 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: மனிதர்கள் இல்லாத இந்த உலகத்தில் பறவைகள் வாழ முடியும், வாழலாம். ஆனால் பறவைகள் இல்லாத இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒருபோதும் வாழ முடியாது அப்படிங்கிறது உலக புகழ்பெற்ற பறவையியல் அறிஞருடைய டாக்டர் சலீம் அலி அவர்களின் கூற்றாக இருக்குது. மனிதர்களோட இருப்புக்கும் பறவைகளுக்கும் இடையே உள்ள ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை இந்த கூற்று வந்து பிரதிபலிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. எஸ், எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு முக்கியம், இது எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதெல்லாம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. இந்த இரண்டு எண்களுக்கு முன்னாடி 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துக்கோங்க, சேர்த்து டயல் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படிங்கிறத பார்த்துலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் ராஜா, நான் பொன்னேரி ஜெகந்தையில இருந்து கலியா முத்தேசன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆமா, நல்லா இருக்கேன் ராஜா, சூப்பரா
0: இருக்கேன்.
1: இந்த உலகம் வந்து எல்லாத்துக்கும் தான் சொந்தம், ஆனா இந்த பறவைகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கோடை காலத்துல என்ன செய்யணும்னா, அதுக்கு வந்து மாடியில போய் தண்ணி வைக்கணுங்க முதல்ல.
0: ஏன்னா
1: எவ்வளவு பறவைகள் வருது தெரியுங்களா, வீட்டு மாடியில பாத்தீங்கன்னா அங்கங்க தண்ணி, அப்புறம் நவதானிய அந்த அரிசி கோதுமை போட்டு வைப்போம். ஏன் பாத்தீங்கன்னா வந்து அழகா சாப்பிட்டு போவோம். அதை நான் பாத்திருக்கேன் நிறைய வாட்டி, அது சாப்பிட்டு அது சந்தோஷமா பறந்து போவோம் பாத்தீங்களா. அதோட மகிழ்ச்சி எதுவுமே இல்லைங்க.
0: செய்யுங்க, சூப்பர்,
1: தண்ணியை எல்லாம் வைங்க, ரொம்ப நல்லது.
0: நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க சார், நன்றி.
1: ஆமா, பாட்டு அருமையா இருந்தது ராஜா, தேங்க்யூ.
0: நன்றி சார், தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம கூட இருக்கிற சின்ன சின்ன அந்த பறவைகளையும் நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய காலத்தில் அந்த பறவைகளோடையும் இயற்கையோடையும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம இப்போது வாழ்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. எஸ், இதுக்கெல்லாம் விடை தேடுற ஒரு விஷயமா இந்த நிகழ்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டால் வாங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கயல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் குரலில் யுகபாரதி வரிகளில் டி இமானினுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: முக்கிய தூணாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இயற்கையோட இயற்கை கட்டுப்பாட்டாளர்கள் இந்த பறவைகள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாக இருக்காது. இந்த பறவைகள்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? மனிதர்கள்லாம் பூச்சிகளால் முற்றிலுமாக அந்த சூழப்பட்டு வாழவே முடியாத ஒரு நிலை ஏற்படுமோ? பறவைகள் முக்கியம். கோடை காலத்தில் பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம், அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். எஸ் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
1: பத்மாவதி
0: மேடம், சொல்லுங்க மேடம். என்ன அப்படின்னா, பறவைகள்லாம் இருக்குல்ல, பறவைகள் அந்த கோடை காலத்துல அந்த பறவைகளை நம்ம எப்படி என்னெல்லாம் செஞ்சு பாதுகாக்கலாம்? அந்த வீட்டில் நம்ம சுற்றி இருக்கும்போது அந்த பறவைகள்லாம் வரத்துக்கு என்ன பண்ணலாம்? அதுங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை மனிதர்களாகிய நாம் செய்யலாம், அதை பற்றி தான் இன்னைக்கு டாபிக்.
1: எங்கள் வீட்டில் இருக்குது சார், சிட்டுக்குருவி.
0: சூப்பர்.
1: கூண்டு கட்டி நாங்கள் வச்சிருக்கோம். அதை வந்து அடைஞ்சிட்டு அழகா போவோம் சார். நாங்க என்ன பண்ணுவோம், ரெண்டாவது வந்து காக்கா போய் நாங்க தினம் காரா பூந்தி வைப்பேன், சாப்பிடுவோம்.
0: ஓகே, சூப்பர், அருமை மேடம், நன்றி.
1: நன்றி சார்.
0: அழிஞ்சுக்கிட்டே வரும் ஒரு இனம் தான் இந்த சிட்டுக்குருவி இனங்கள். ஸோ அதையும் பாதுகாக்கணும், நம்ம மனசில் இதை வச்சுக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. கலா மேடம், சொல்லுங்க. சூப்பர்.
2: எல்லா பறவையும் வந்து சின்ன அப்படியே உட்காருதுங்க, மாற்ற மரத்துல.
0: ஓ,
2: அதை மாட்டேன். அது வந்து அப்படியே குளி பெருசா கட்டிட்டு அது அது குடிச்சிட்டு அப்புறம் அதை குளி பண்ண கட்டிட்டு
0: மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணும் பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னா என்னென்ன
2: சொல்லுவீங்க? நான் வந்து அது பாதுகாப்பு பாதுகாப்பா அது எங்கும் போவது இருப்பாங்க.
0: மிக்க நன்றி உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. எஸ், அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம ஒரு சில ஐடியாஸ்லாம் எடுத்துக்கலாம். எஸ், அப்படி தான் அவங்க சொன்னாங்க. அந்த மரத்தில் அந்த வாளியில் அவங்க தண்ணி வைக்கிறதும், நிறைய பறவைகள் அங்கே வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறதும், எஸ் எவ்வளோ அருமையான விஷயம் இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அன்பே ஆருயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில், வாளியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானுடைய அருமையான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: கோடை காலத்தில் பறவைகளின் நலன் கருதி நாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர்
0: கட்டமைப்பு. சொல்லுங்க மேடம்.
1: எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, நாங்க பறவைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தானியங்கள் அப்படிங்கறத வைப்போம் சார்.
0: சூப்பர்.
1: வீட்டை சுத்தி அந்த சாப்பாடு அப்படிங்கறத காலையில வச்சுட்டு மத்தியானம் சாயங்காலம் வாக்குல தானியங்கள் அப்படிங்கறத வைப்போம். கூடயே பாத்தீங்கன்னா இந்த குவளை இருக்கு பாத்தீங்களா, மட் பாட், அது மாதிரி அதுக்குள்ள தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைப்போம். இல்ல என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமுமே அந்த பறவை வந்து எங்க வீட்டுல வந்து கரெக்டா 10-11 மணிக்கு சாப்பாடு சாப்பிடும். ஈவினிங் சமயத்துல தண்ணீர் அப்படிங்கறத குடிக்கும். அதுல முக்கே அப்படியே

0: அப்படியே தலையெல்லாம் வச்சு அந்த இறகுகள் எல்லாம் வச்சு அப்படியே அந்த தண்ணீர்ல நினைக்கும் பொழுது மனசுக்கு ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா
1: பறவைக்கு
0: ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு
1: அப்படின்னு. அருமை அருமை கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி.
0: இத 15 இத 15 இயர்ஸ் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு.
1: சூப்பர் அமேசிங் அமேசிங் थैंक यू.
0: ஆமா थैंक यू थैंक यू
1: थैंक यू. அடுத்த நேயர் வணக்கம். வித் பாரதி தமிழ் பண்பலை
2: நகர் அம்பத்தூர் சார். நலமா சார்.
1: நலம் சார்.
2: வாழ்த்துக்கள் சார். சார்
1: சொல்லுங்க
2: சார். இது ஹிஸ்டாலஜின்ற ஆரியன்டாலஜி சார்.
1: ஓகே.
2: 1981 பட்டிட்டேன் சார். அதே மாதிரி தள்ளிமடியை 85 பட்டிட்டேன்
1: சார்.
2: எப்போ பறவைகளுக்கு என்ன நோய் வருது தெரிஞ்சுக்கணும், கண்டம் விட்டு கண்டம் வரது எப்படி பாதுகாக்கணும் தெரியணும், எப்போதான் நம்ம வெட்டினரி டாக்டரோட கான்டாக்ட் வச்சு அதுங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பறவை மாமிசம் இல்ல சார், இஃப் தேர் இஸ் நோ அனிமல் ஃபேட் ஹியூமன் செல்ஸ் இஸ் டையிங் பட்டேன் சார்.
1: அதனால
2: அது நம்மளுக்கு தேவையான புரதம் அதிகமா தருது.
1: சரி,
2: அது அந்த அது நிறைய சாப்பிட்டா கூட அது நிலங்கள்லாம் அழியிறது இல்ல,
1: நன்றி. நேயர்கள்லாம் வரிசையாக சொல்லிட்டு இருக்காங்க, தண்ணீர் வைக்கணும், தானியங்கள் வைக்கணும், அதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் மொட்டை மாடியிலேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ பால்கனிலேயோ இன்னும் அந்த ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் வைங்க, பறவைங்க வரட்டும். வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் டெய்லி வச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் பறவை வந்து அதை பயன்படுத்திக்கும். அதனால் நம்ம இந்த பறவைங்களுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோவில் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குழுவினர் குரலில், சினேகன் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. தெலுங்குலையும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
0: பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும்
1: மேல எங்க வீட்டுல சார் ஒரு சின்ன திண்டு தொட்டை கட்டி வச்சிருக்கேன்.
0: சூப்பர்.
1: வந்து டெய்லி கிளீன் பண்ணிட்டு அதுல தண்ணி ஊத்திடுவோம் சார். அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு பெரிய பாண்ட் மாரி ஒன்று வச்சிருக்கோம், அதுல வந்து கேழ்வரகு அப்புறமேட்டு கம்பு கம்பு அதை கொட்டிடுவோம் சார். அப்புறம் வாரத்துல ரெண்டு நாள் புறாவுக்கு வந்து கோதுமை ரேஷன் கடையில கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி வச்சிருந்து புறாக்கு போடுறோம் சார்.
0: அருமை அருமை சார்.
1: டெய்லி இதை ஃபாலோ பண்றோம் சார் நாங்க.
0: ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க சார்.
1: எறும்பு இருக்கு சார், அதுக்கு வந்து இந்த பிஸ்கெட்லாம் இருக்கலாம், சின்ன சின்னதாக உதிர்த்து விடுவோம் சார். எறும்புகளும் வந்து சாப்பிடும் சார்.
0: அருமை அருமை சார். ப்ளீஸ் கண்டினியூ. Thank you so much, sir. வணக்கம், விபித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: திருமேசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: சொல்லுங்க சார்.
2: நாங்க வந்து ஒரு பெரிய பெரிய மரம் வளர்க்குறோம், மாமரம்.
0: அடேங்கப்பா,
2: இது வாழைமரம். இதுல ஒரு டப்பா வச்சு அந்த வெக்கலை

0: வந்துட்டோம்னா சிட்டுக்குருவிங்க வந்துடும்.
1: சூப்பர்.
0: அதுக்கு தேவைங்களா அதை எடுத்துக்கோ. இருந்தாலும் நாங்கள் மரத்துக்கு போட்டு வைப்போம், அதில் போட்டு கிருந்து விளையாடும் போது அது பார்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும்,
1: ஆனந்தமாக இருக்கும்,
0: ஆனந்தமாக இருக்கும்.
1: சூப்பர்.
0: பறவைகள் எது வருதுன்னா அந்த சிட்டுக்குருவிங்க அதிகமாக.
1: ஓகே.
0: வருது அதிகமாக. அது எதுக்கு ஒரு டப்பா வச்சு இந்த வைக்கோல வச்சு சொறி விடணும். அந்த சொறி விட்டோன்னா அது போகிற வழிக்கு அதுவே தேடி அது குட்டி போட்டு முட்டை போட்டு.
1: சூப்பர்.
0: குட்டிகளை வச்சு ஒன்று பெருக்கும் பெருக்கும் பெருக்க வைக்கும்.
1: அருமை சார், அருமை. தேங்க்யூ.
0: நன்றி நன்றி.
1: தேங்க்யூ ஸோ மச். பறவைகளை இந்த கோடை காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நேயர்கள்லாம் அவங்க செயல்படுத்துகிற முறைகள் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. எஸ், நம்மளும் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணனா ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டு பக்கத்தில் எப்படி உங்களுக்கு வசதியோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், தானியங்கள் போடுறதா இருக்கட்டும், மொட்டை மாடியில் அதுகளுக்கு நிழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஃபோர் ஸ்டூடெண்ட் திரைப்படத்திற்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது வித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நேரம் 5:50 நோக்கி போயிட்டுருக்கிற இந்த வேலையில் நிறைவு பகுதியில் இருக்கும் முகநூலில் எந்தெந்த நேயர் பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். எஸ் கலீல் அகமது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, வெல்கம் பண்ணியிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் இனிய மாலை வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காருனா, வீட்டில் ஓரமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இருக்கேன், தினமும் பறவைகள் அதை குடிச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. அந்தோனிராஜ், முடிஞ்ச வரைக்கும் தினமும் வந்து உணவு வைக்கலாம் மொட்டை மாடியில் பறவைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் மாலை வணக்கத்தையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. மணிகண்டன் அவரும் வந்து மாலை வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. மேட்டுக்குடி கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பல வருடங்களாக நான் வந்து பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு வரேன் பறவைகளுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டு மதில் சுவரில் மேலே ஒரு பாத்திரத்தில் அரிசியும் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணீரும் வந்து எப்போதும் வச்சுருப்பேன். பறவைங்க அங்கே தனக்கான உணவை எடுத்துக்கொள்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லீலை திரைப்படத்திற்காக சதீஷ் சக்கரவர்த்தி குழுவினர் குரலில், வாலியின் வரிகளில், சதீஷ் சக்கரவர்த்தி இசையில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். பறவைகள் நலன் கருதி நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு தொலைபேசி மூலமாக வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட நேயருக்கும் நேயர்களுக்கும், முகநூல் வழியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக. நான் முத்துக்குமார், வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத், இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. தெய்வீக கானங்களோடு இவ்வேளையில் பலம் வரையிருப்பது
2: பக்தி மாலை.

நேர்களே, நாம் கேட்டது ஆதிபராசக்தி. இந்த திரைப்படத்திலிருந்து வலம் வந்த பாடல், அது பாடலை பாடியிருந்தார் பி. சுசீலா. தெய்வீக கானங்களோடு வலம் பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

நீலகிரி எக்ஸ்பிரஸ் இந்த திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேர்களே, உலாவரணம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திசை மாறிய பறவைகள். திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடிய பாடல். இது பக்தி மாலை. நேரம் 6:14:20. அடுத்து மலர் இருப்பது

சுவாமி ஐயப்பன் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

அன்னை வேளாங்கண்ணி இந்த திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

0: நேர்களே, நாம் கேட்டது சரணம் ஐயப்பா. இந்த திரைப்படத்திலிருந்து வலம் வந்த பாடல். பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ராஜி. இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: பக்தி மாலை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடர்பது மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5

0: ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்க பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களே, இப்பொழுது கேட்கலாம். இது என் விருப்பம். என் விருப்பம் தரும் முதல் பாடல்.

தான் விரும்பும் மலரை பார்க்க இவருக்கோ ஆசை பிறக்க. மலர்ந்து வந்ததை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் தர்மபத்தினி இந்த திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாட கேட்டோம். நேரம் 6:45. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

இனிய கவிதையொன்று இதமான பாடலாய் மலர இவ்வேளையில் நாம் கேட்டு ரசித்தோம் நேர்களே. கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலது அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த திரைப்படத்தில் வலம் வர கேட்டு ரசித்தோம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது என் விருப்பமான பாடல்கள்.

இளைஞர்களே, பூவில் வீடு அமைத்து அதில் இருப்பதாக ஒரு கற்பனை. எவ்வளோ ஒரு அழகு இல்லையா? மெல்ல பேசுங்கள். இந்த திரைப்படத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடல் அது. பாடலை பாடியிருந்தார்கள் தீபன் சக்கரவர்த்தி, உமா ரமணன்.

0: ரமணன் சக்கரவர்த்தி உமா ரமணன். உலாவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம். அடுத்து மலரும் பாடல்தான் என்னன் கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நேரம் 7 மணி. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுகப்பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90 விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

பாட்டு வாத்தியார் இந்த திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது என் விருப்பம்.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை

0: பானை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பலமுறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒலிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத்தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாலான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன்.

0: இருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.
2: நேர்களை இதுவரை நாம் கேட்டது வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டையொட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 ஆம்

0: முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது.

0: உள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரை கானம் அளிக்கும் பாடல் ஒன்று.
2: மனதிலே ஒரு பாட்டு

0: நேரம் 7:30 10 நொடி. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள நீதி மாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். இன்றைய காலகட்டம் மிகவும் முன்னேற்றமான காலகட்டம்னு தான் சொல்லணும். விஞ்ஞானமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மை முன்னேற்றத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. ஆனா அதே நேரத்துல நோய்களால் ஏற்படும் பாதிப்பு வேற விதமா இருக்கு. காரணம், நமது உணவு பழக்க வழக்கம், சுற்றுப்புற சூழல்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். நோய் நொடி ஏன் தாக்குது? நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தான். நோய் எதிர்ப்பு சக்தியை நாம ரெண்டு வகையில் பெறுகிறோம். ஒன்று பிறவியிலேயே அமைந்த சக்தி, மற்றொன்று உணவு பழக்கம். சில ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலே உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பெற ஆழ்ந்த தூக்கமும் தேவை. மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவசியம். தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. மேலும் உடல் வெப்பத்தை சீராக வைக்கிறது. இது கோடை காலம், வெப்பம் அதிகம், வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும். எப்பவும் குடிக்கிற அளவு தண்ணீரை விட ஒரு லிட்டர் கூடுதலா இந்த காலத்துல தண்ணீர் குடிக்கணும்.
2: நீதி மாணிக்கம் சார்,
3: நமது அன்றாட உணவுல அவசியம் இடம்பெற வேண்டியவை காய்கறிகள், பழங்கள், முக்கியமா பீட்ரூட், கத்தரிக்காய் போன்ற அடர் நிறமுள்ள காய்கறிகள். அப்புறம் கேரட், பீன்ஸ், முட்டகோஸ், குடமிளகாய் போன்றவற்றையும் சேர்த்துக்கணும். வாரத்துல 2 நாட்களாவது கீரையை நமது உணவில் சேர்த்து கொண்டால் வைட்டமின் சத்துக்கள் கூடுதலா கிடைச்சிடும். இது மட்டுமா, இரும்பு சத்தும் கீரையில அதிகம் இருக்கு. இவையெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லவை. ஆயுர்வேத மருத்துவத்துல சாதாரண தலைவலியில் ஆரம்பிச்சு புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்க வெள்ளப்பூண்டு பயன்படுத்தப்படுகிறது. இது உடலுக்கு கெடுதல் செய்யும் வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளை எதிர்க்கும் திறன் கொண்டது. அதனால தினசரி நமது உணவுல எப்படியாவது பூண்டு சேருதான்னு பார்த்துக்கணும். மஞ்சள் ஓர் இயற்கையான கிருமி நாசினி, ஆன்டிபயாட்டிக். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். காய்ச்சல், சளி, இருமல் போன்ற நோய்களுக்கும் அருமருந்து மஞ்சள். அதே போல வெங்காயம். தந்தை பெரியார் அடிக்கடி பயன்படுத்துற சொல் இந்த வெங்காயம். இதுல இருக்கும் செலீனியம் என்ற தாது பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். வெங்காயத்தில் உள்ள இன்னொரு மூலப்பொருள் பாக்டீரியாக்கள், நச்சுக்கள் நமது உடலில் சேராம தடுக்குமா. பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ், இதுல மேங்கனீஸ், வைட்டமின் இ சத்துக்கள் இருக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை இவை அதிகரிக்க செய்யுமா? இதற்கு காரணமான வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை தூண்டிவிடுகின்றன.
2: நீதி மாணிக்கம் சார்,
3: கொரோனா வைரஸ் கூட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களை தாக்காது. உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாயிருந்தா ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்படுவோம். பச்சை காய்கறிகள், தக்காளி, செர்ரி, நெல்லிக்காய், சிட்ரஸ் பழங்கள், கொய்யாப்பழம் ஆகியவற்றில் இந்த சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. மிளகு, இஞ்சி, சோம்பு, சுக்கு போன்றவற்றையும் நமது அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அதே போல தயிர், பால் சார்ந்த சில பொருட்களில் காணப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இப்படி பார்த்து பார்த்து சாப்பிடணும். என்ன சாப்பிடுறோம், ஏது சாப்பிடுறோங்கிறத அறிந்து, தெரிந்து, புரிந்து சாப்பிட்டா எந்த நோயையும் எதிர்கொள்ளலாங்கய்யா. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: நேரம் 7:35. 10 நொடி. இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நாம் பயணம் செய்து கொண்டிருக்கும் நேரம் அதில் இனிமையான பாடல்களோடு பயணம் செய்யும்போது அதில் ஒரு தனி சுகம் இல்லையா? அந்த இனிமை வந்து அந்த கேட்டுட்டே பயணம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம சுற்றுலா போகிறது, நல்ல நல்ல விஷயங்களை கலந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு தனி ஒரு சுகம்தான். இப்படிப்பட்ட பயணங்கள் நிறைய உண்டு. அதில் இப்போ முதல்ல எந்த பயணம், அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்போம் பாடலின் மூலமாக.

பயணங்கள் பலவிதம். அதிலும் இந்த குறிப்பாக இந்த பண்டிகை நாட்கள் ஒரு நல்ல விசேஷ நாட்களில் வந்து இந்த பயணிக்கும் பொழுது எல்லாம் உறவுகளோடு நட்புகளோடு பயணிக்கும் பொழுது அதில் ஒரு தனி சுகம்தான் இல்லையா? அப்படித்தான் மரம் வந்தது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் புது வசந்தம். இந்த திரைப்படத்திலிருந்து சித்ரா டாக்டர் கல்யாண் பாடிய பாடல். அடுத்து மலரும் பயணம் எப்படி இருக்கப் போகிறது கேளுங்களேன்.

0: கையால் நான் தொடலாம்.
1: தென்றல் தேரேறி ஒரு பயணம், எத்தனை எத்தனை இனிமை அதில். இயற்கை வளங்களையெல்லாம் கண்டு ரசித்து கொண்டே அந்த பயணம் மிகவும் அற்புதமானது இல்லையா நேர்களே? வண்ண வண்ண பூக்கள் இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் அது. நேரம் 7:46:40. அடுத்த ஒரு வரும் பாடல் என்னவாக இருக்கும், இது உங்களுக்கான பாடல்.

0: உயிரே உனக்காக இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது பாட்டும் பயணமும்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் வந்து சில அவமானங்களை சந்தித்தே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போடுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டால் உடனே சீறி எழுறவங்களும் உண்டு. ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடக்கூடாதான், அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறலாமா? அவமானங்கிறத நாம் வந்து வைராக்கியம்

0: பண்ணிடலாமா? அவமானம்ங்கிறத நாம் வந்து வைராக்கியமாக மாற்றிக்கணும். அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் வந்து இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்பவும் இப்படி தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற, அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீ சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாரான் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரான் தசரதர். நெருங்கி வந்தாரான் நாரதரும். மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாராம், நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போயிட்டுது. அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாராம் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்சம் நேரம் மறைஞ்சி இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மை தான். தசரதர் உட்கார்ந்துருந்த ஆசனத்தை அங்கே ரெண்டு தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல. அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்காந்துருந்த இருக்கையே சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார். தசரதரே, மனுஷனுக்கு மூன்று கடன்கள் உண்டு. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால் நீ பாவியாகிற. பாவி உட்கார்ந்துருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நான் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே, கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகு தான் இந்த சபையில் மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரான். போய் புத்திர காமேஷ்டியாகம் பண்ணார், புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னென்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேறு சொல்லிவிட்டார். எனக்கு ரோஷம் வந்துட்டுது. அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன். அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறது இல்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன்.
1: இதுவரை நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடரவிருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டார்.

பெற்றுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி, நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீ கோரினால்
1: எட்டு மணி ஆறு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் நீ கோரினால் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிராமத்து ஸ்டைல் அந்த கதைக்களமா இல்லை நகரத்து கதைக்களமா? இதுதான் வந்து இன்றைக்கி டாபிக். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டோரி பேஸ் ஃபிலிம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2952 0853 இந்த எண்ணுக்கு முன் இணைப்பு என்ன 044 சேர்த்துக்கோங்க. இன்னொரு எண் 2838 9871. இந்த எண்ணுக்கு முன்னாடியும் 044 முன் இணைப்பு என்ன சேர்த்து சொல்லுங்கள். எந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவினுடைய ஆரம்ப காலகட்டங்கள்லாம் நிறைய கிராமத்து திரைப்படங்கள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது நம்மளால். அதில் வர வசனமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப இயல்பாக இருக்கும். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவோ கதைகளோ எல்லாமே வந்து கிராமத்தை சுற்றி தான் இருந்தது. மண் வாசனை, கோவில் திருவிழா, பேருந்து நிறுத்த காதல், ஆற்றங்கரையோர சண்டை, பஞ்சாயத்து, இதெல்லாம் இல்லாத படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எஸ், நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான கதைக்களத்தோடு இருக்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட தொலைபேசியில் காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் நேயராக யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
2: சென்னை மாங்காடு, விஜே நாராயணன்.
1: நாராயணன் சார், சொல்லுங்க, என்ன டாபிக் தெரியுமா?
2: சொன்னீங்க,
1: சூப்பர், சொல்லுங்க.
2: கிராமத்து படம் தான்
1: பா. கிராமத்து படம் தான் பிடிக்கும். கிராமத்து பின்னணியில இருக்கிற ஒரு படம்,
2: ரெண்டு படம் சொல்றேன்
1: சொல்லுங்க.
2: ஒன்னு விவசாயி,
1: விவசாயி.
2: ஒன்னு பட்டிக்காடா பட்டணமா.
1: பட்டிக்காடா பட்டணமா, சூப்பர்.
2: அது வந்து ஃபேமிலியோட எப்படி வாழணும் தெரியும்.
1: ஓகே.
2: இது வந்து கிராமத்துல விவசாயத்தை வச்சு எப்படி பொழைக்கணும், எப்படி வளரணும் தெரியும்.
1: ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ.
2: அதான் பிடிக்கும் ஐயா.
1: தேங்க் யூ, தேங்க் யூ சார்.
2: ஓகே, தேங்க் யூ.
1: அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: எஸ் வணக்கம். யார் இங்கிருந்து? மாடசாமி சார், கொஞ்சம் அந்த வால்யூம் குறைச்சு வச்சுக்கோங்க.
3: நோ
1: ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கரகாட்டன் படம் தான் பிடிக்கும்.
3: ஆமா சார், நாங்க பழைய பாட்டு கரகாட்டக்காரன்.
1: எதனால அது இன்னைக்கு டாபிக் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு?
3: சார் தெரியாது சார், ஆனா உங்க எப்பவும் தான் கேட்டுட்டு இருப்பேன்.
1: திரைப்படங்கள்லாம் இருக்குல்ல?
3: ஆமா சார்.
1: திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது வந்து என்னது? இந்த கிராமத்து பின்னணியில இருக்கிற திரைப்படங்களா, நகரத்து பின்னணியில இருக்கிற அந்த கதைக்களமா? இதுதான் டாபிக். கிராமத்து கதைக்களம் தான் பிடிக்கும். அதுவும் கரகாட்டக்காரன் திரைப்பட கதைக்களம் தான் பிடிக்கும்ன்றீங்க.
3: ஆமா சார்.
1: அருமை, அருமை சார், ரொம்ப நன்றி.
3: ஓகே சார், ஓகே.
1: எஸ், இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது கரகாட்டக்காரன் திரைப்படம். கிராமத்து பின்னணியில் கவுண்டமணி செந்தில், ராமராஜன் அவங்களுடைய நடிப்பு எல்லாமே வந்து சொல்லும்படியாக இருக்கும். எஸ், கரகாட்டக்காரன் திரைப்படம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள நேயர் வந்து கிராமத்து பின்னணி படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவினுடைய அருமையான இசையில் கரகாட்டக்காரன் திரைப்பட படம் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: இணைந்திருக்கோம் நீ கோரினால் நிகழ்ச்சியில் அந்த கதைக்களம் திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைக்களங்கள்லாம் பிடிக்கும், கிராமத்து கதைக்களமா இல்லை நகரத்து கதைக்களமா, அதை பற்றி தான் வந்து இந்த ஷோவில் நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சந்திரசேகர்.

0: எல்லா ஓட்டும் கிராமத்துக்கே போட்டீங்கன்னா
1: எப்படி? கிராமத்து கதைகள் கொண்ட படங்கள் வந்து இயல்பாகவே அந்த காட்சி அமைப்புலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்,
0: மனசுக்கு நெருக்கமா இருக்கும் இல்லீங்களா?
1: என்ன
0: மனசுக்கு நெருக்கமா இருக்கும்,
1: மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே நகரத்துல தானே சார் இருக்கோம், கிராமத்து வாழ்க்கைனா என்ன, அது இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம அந்த பிக்சரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இயல்பாகவே மிகைப்படுத்தி இருக்காது. அப்படியே தெள்ளோட்டமா அந்த கிராமத்து கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஓரியன்டான இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்.
0: அந்த இயக்குனர், சரி ஓகே, அந்த மாதிரியான படங்கள் ஒன்னு ரெண்டு சொல்லுங்களேன் பாப்போம்.
1: அந்த மாதிரியான காட்சிகள்,
0: அந்த மாதிரியான படங்கள்
1: இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு பிரதிபலிக்கும் சார்.
0: அந்த மாதிரியான படங்கள் ரெண்டு மூணு, எந்த கதைக்களம் கொண்ட படம் உங்களுக்கு பிடிக்கும்? கேக்குதா? அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்க சார்.
2: நன்றி சார், வாய்ப்பு சார்.
0: நன்றி.
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் புதிய வார்ப்புகள் சார். புதிய வார்ப்புகள், 16 வயதிலே ரோஜாக்கள், நண்டு, இது நெத்தி, சிவப்பு,
0: ஓகே,
2: இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். அதுவே பாத்தேங்க சார், ரொம்ப கிராமத்தை விட கொஞ்சம் 1% எட்ஜ்
0: பிடிக்கும்
2: சார். ஆர்ஜம் மூவினா 385 வரண புதிய வார்ப்புகள் தான் சார்.
0: புதிய வார்ப்புகள்
2: சில நேரங்களில்,
0: எந்த வருடம் வெளியான படம் வந்து
2: சார்
0: புதிய வார்ப்புகள்?
2: புதிய வார்ப்புகள் 1979 வந்தது சார்.
0: சூப்பர்.
2: பாக்கியராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிச்ச படம் சார் அது.
0: ஓ ஓகே.
2: அருமை
0: சார், நன்றி.
2: நன்றிங்க சார், வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி, நன்றி சார். ஷோ தொடங்கி 4 நேயர்கள்ட்ட பேசியிருக்கோம். 4 நேயருமே எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா கிராமத்து பாடல்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், தொடர்ந்து பேசலாம். எந்த மாதிரியான கதைக்களம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நிறையா அந்த கிராமத்து மண் வாசனையோட வந்த திரைப்படங்கள்லாம் நம்மளால் இன்றளவும் மறக்க முடியாததாக இருக்குது, அதை நம்மளால் மறுக்கவும் முடியாது. ஆனால் இப்போது கதைகள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து ஐடி ஆஃபீஸ், காஃபி ஷாப், மால், அப்பார்ட்மெண்ட், இதுதான் இன்றைய கதைக்களமாக இருக்குது. அப்படின்னா எது சிறந்த கதைக்களம், கிராமமா நகரமா? உண்மையை சொல்லணுன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனி அழகு இருக்குது இல்லையா? உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீ கூறினால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எஸ் கால் பண்ணணும் யாருக்கு, ஆர்ஜே ராஜாவுக்கு, விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு, 2952-0853 மற்றொரு எண் 2838-9871, ஐ ரிப்பீட், 2838-9871. முன் இணைப்பு என்ன 044 போடுறதுக்கு மறந்துடாதீங்க. எஸ், இந்த மாதிரியான ஊர் பாடல்களை பிரதிபலிக்கும் வகையில் அடுத்த பாடல் வருகிறது. எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ், வேலைக்காரன் திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், மேதா வரிகளில், இளையராஜாவின் அட்டகாசமான இசையில்.
3: தன்னன்னார தந்தன்னா, தன்னன்னார தந்தன்னா, தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து

0: கிராம கதைகளில் ஒரு உயிர் இருக்கும், உறவுகள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும். அம்மா சாப்பாடு வாசனையை அப்படியே தியேட்டருக்கு கொண்டு வந்துடும் அந்த கிராமத்து படம். அங்கே காதலும் ரொம்ப இயல்பாகவே இருக்கும். ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, அதுவே ஒரு முழு பாடலாக மாறிடும். கிராமத்து கதைகளில் மனுஷங்க மண்ணோடு இணைஞ்சிருப்பாங்க, அதனால் அந்த கதைகளும் மனசை எளிதாக தொற்றும். இந்த மாதிரியான கருத்துக்களை தான் இது வரைக்கும் அந்த நேயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நகரத்து கதைக்களத்திற்கு ஓட்டுனு வரல, பார்ப்போம் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ.
0: எஸ்
1: ராஜா சார், ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு. ஆனந்த் சார் சைதாப்பேட்டிலேருந்து.
0: சூப்பர் சைதாப்பேட் ஆனந்த் சார், சொல்லுங்கள் சார்.
1: எனக்கு வந்து ரோசாப்பூர் ரவிக்கார்னு ஒரு படம், சிவகுமார் படம் சார், தீபாவும் சிவகுமார் நடிச்சிருப்பாங்க, அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: கிராமத்து பின்னணியா எப்படி?
1: கிராமத்துக்கு தான் சார், ரொம்ப பட்டிக்காடா இருக்கும் அது. ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு சிவகுமார்.
0: ஓகே,
1: ரொம்ப பிடிச்ச படம் சார் அது. எனக்கு கிராமத்துக்கு தான் சார் ரொம்ப பிடிக்கும்.
0: அருமை அருமை அருமை சார், நன்றி.
1: சூப்பரா இருக்கு ராஜா சார்.
0: நன்றி நன்றி சார், மிக்க நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: குற்றம் ரவி சென்னைப்பட்டிலிருந்து பேசுகிறேன்
0: சார். சொல்லுங்கள் சார்.
2: எனக்கு வந்து நம்ம வந்து கிராமத்துலேருந்து வந்ததுனால எனக்கு நகரத்து பின்னணி படம் தான் எனக்கு பிடிக்கும்.
0: நகரத்து பின்னணி படம்,
2: நகரத்து வெளிநாட்டில் எடுத்த படம், இது பிரியா பிரியா படம் மாதிரி.
0: ஓ சூப்பர்.

0: நீங்க நகரத்தை விட இந்த வெளிநாட்டு பாடல்களை வந்து அதிகம் விரும்பக்கூடிய நபர்? சரி, ஓகே.
1: எனக்கும்
0: வந்து கிராமத்து பின்னணியில உள்ள படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நகரத்துல இப்ப கதைக்களம் அந்த எதை நோக்கி போகுது, அந்த கதை எப்படி நகருது, இதெல்லாம் வச்சுதான் ஒரு படத்துடைய வெற்றி அப்படிங்கறது தீர்மானிக்கப்படுது. பட் நம்ம எதை வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறோம் அப்படின்னு ஆரம்ப காலகட்டங்கள்லாம் கிராமத்து பின்னணியில் உள்ள நிறைய படம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் ஸோ நகரத்தெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் ஐ காட் இட். தேங்க்யூ சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சொன்னார் கடந்த நேயர், கிராமத்துலேருந்து வந்தேன் ஆனால் நகரத்து படமும் வெளிநாட்டு சாயல் உள்ள படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. முதல் முதல் நகரத்துக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் அற்புதமான இசையில், எஸ் பிரியா திரைப்படத்திற்காக. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ, அதே தான் ஆர்ஜே ராஜா.

0: நேரம் 8:31 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கோம் நீ கோரினால் நிகழ்ச்சியில் எந்த டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம். எஸ், திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த கதைக்களம் இது. கிராமத்து கதைக்களமா இல்லை நகரத்து கதைக்களமா? எந்த பின்னணி படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், டயல் பண்ணணும், என்கிட்ட கருத்துக்களை ஷேர் பண்ணணும். 2952208053, இன்னொரு எண் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 2838987171, முன்னிணைப்பு என மறந்துடாதீங்க, அதுதான் 044. யார் எங்கிருந்து?
1: ஹலோ,
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணத்திலிருந்து சொல்லுங்க சார்.
1: அதாவது வந்து நகரத்துல இருந்ததை வந்து கிராமத்துக்கு கொண்டு வந்ததே பாரதி ராஜா டைரக்ஷன். அவரோட படத்துலதான் வெளிப்புற காட்சிகளே வந்துச்சு. பாத்தீங்கன்னா நிறைய கிராமத்து படம் தான், புதிய வாய்ப்புகள், கிழக்கே போகுறையில், கிழக்கு சிலையிலே, இப்படி நிறைய படம் வந்துச்சு. அந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அதுல வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கும், நிறைய கிராமத்து ஆளுங்க எப்படி எல்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி இந்த பாஷா எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து கிராமத்துலதான் தெரியும் நம்மளுக்கு. திருநெல்வேலி பாஷா, இந்த கோயம்புத்தூர் பாஷா, தஞ்சாவூர் பாஷா, மெட்ராஸ் பாஷா எல்லாமே அதுலதான் தெரியும், அந்த கிராமத்துலதான் தெரியும் நம்மளுக்கு. ஆனா வந்து நகரத்து இதுல வந்து படத்துல வந்து எல்லாமே இருக்கும், காதல், பாட்டு, சந்தை இப்படிலாம் இருக்கும். இதுல வந்து எல்லாருமே நிறைய விரும்பி போறது வந்து கிராமத்து, கிராமத்து படம் பாக்குற வந்து தூங்கிட்டு இப்ப சின்ன கவுண்டர்லாம் எவ்வளவு அருமையா ஓடுச்சு தெரியுமா, கிராமத்து படம் வந்து இது அது எஜமான அருமையா ஓடின படம். அதனால கிராமத்துல வந்ததுனால எல்லாத்துலயும் கிராம படம் தான் அதிகமா பிடிக்குங்கிறது எடுத்தாரு.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சென்னை ஹேமா சார்.
0: ஹேமா சார் சொல்லுங்க சார்.
2: கிராமத்து படங்கள் தான் சார்.
0: கிராமத்து படங்கள் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன் சார்?
2: ஏன்னா அது நேச்சுரலா இருக்கும் பார்க்கும் போதே சார்.
0: அந்த ஒரு இயல்பு.
2: முதல் மரியாதை
0: நன்றி நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. கிராமப்புற இந்த கதைக்கள பின்னணியோட வர படங்கள்லாம் இன்றைக்கும் மனிதர்களை, நம்ம பார்க்குற ரசிகர்களை வந்து மனதோடு இணைந்திருக்கு அப்படிங்கிறதான் நேயர்கள் பிரதிபலிக்கக்கூடிய அந்த விஷயமாக இருக்குது. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து? ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில், கங்கையமரன் வரிகளில், இளையராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை, 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்

0: புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நீ கோரினால் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை
2: சார். வணக்கம் பாஸ்கர் சார்.
1: பாஸ்கர் சார் சொல்லுங்க சார்.
2: சீனியர் பாஸ்கர் நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா
2: சார்? எனக்கு வந்து இந்த விஸ்வோட படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா அவரோட படத்துல கிராமம்லாம் அவ்வளோ காட்ட மாட்டாங்க.
1: ஓகே.
2: அந்த ஃபுல்லாக அந்த வீட்டுங்களே தான் அவரோட படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. அவரோட படம் ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன படம் பிடிக்கும், ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க.
2: மெயின் வந்து சம்சாரம், மின்சாரம், மணல் கயிறு,
1: மணல் அருமை,
2: இந்த மாதிரி விஷயோட படம் எல்லாம் பொறுமையா பிடிக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும், காமெடியாவும் இருக்கும், நல்லா கதை, ரொம்ப கதை அம்சமா இருக்கும் அவரோட படங்கள்லாம். கிராமத்து படமும் பிடிக்கும். அதுல இந்த மண் வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உண்மையான நடக்கிற கதை மாதிரியே இருக்கும். மண் வாசல் எல்லாம் அதை விட கொஞ்சம் இந்த மாதிரி நகரத்து கதை, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நன்றி, நன்றி சார்.
2: ஆமா சார், நன்றி சார், நன்றி சார்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
3: கிராம கதைகள் தான் சார் நல்லா இருக்கும். அது இல்லாம அந்த ஷூட்டிங் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிக்சர் வந்து நேச்சுரலா தெரியும்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: அது ஒண்ணு. இதுல வந்து நான் கலர்ல போட்டு டான்ஸ் ஒரு ஒரு ரெண்டு பேர் டான்ஸ் 100 பேர் ஆடுவாங்க.
1: ஓகே.
3: அந்த மியூசிக் வந்து கேட்க முடியாத அளவுக்கு மியூசிக் போடுவாங்க.
1: நன்றி சார், கருத்துக்களுக்கு
3: ஒற்றுமை வர அதிகமா இருக்கு சார்.
1: ஓகே
3: ஓகே சார்,
1: நன்றி. எஸ், புது படங்கள் வருது, அதை வந்து குறை சொல்கிறதுக்குள்ள இருந்தாலும் பழைய படம் போல வருமா அப்படின்றாரு. எஸ், ரொம்ப நாள் ஊரில் அதாவது நகரத்தில் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு போனால் எப்படி இருப்போம்? எஸ், ஏ இந்த வீட்டில் அவங்க இருந்தாங்களே அவங்க எப்படி இருந்தாங்க, ஏ அந்த பேர் சொல்லி அவங்க நம்ம கூட படித்தாங்களே அவங்க எப்படி இருந்தாங்க, ஏ அவர் உடம்பு சரியாமல் இருந்தார் அவர் எப்படி இருக்காரு, அப்போல்லாம் கேட்போம், விசாரிப்போம்ல நம்மளுக்கு பார்க்குறவங்க தெரிஞ்சவங்களெல்லாம். எஸ், அந்த மாதிரி ஒரு பாடல் இந்திரா படத்திற்காக ரெடியாக இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
4: பச்சை தவக்கா,
5: பழபழங்க,
4: பழனி பச்சை,
5: மினுமினுங்க,
4: செங்கரட்டி,
5: செவத்தபிள்ள,
4: கிண்ணாபந்தா,
5: கிணக்கட்டி,
4: உடும்பு,
5: துடுப்பு,
4: மகா,
5: சுகா,
4: பா,
5: பரங்கி,
4: எட்டுமன்,
5: துடுமன்.

0: மாணிக்கம் கொண்டு சௌக்கியமா.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
2: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலா லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. தெலுங்குலயும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழ்ல பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, சோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: நீ கூறினால் நிகழ்ச்சியில என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ் திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது கிராமத்து கதைக்களமா நகரத்து கதைக்களமா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
2: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
1: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு வந்து நம்ம நகரத்து படம் தான் சார் பிடிக்கும்.
1: நகரத்து படம் தான் இல்ல?
2: ஆமா சார்,
1: விறுவிறுப்பா சுறுசுறுப்பா.
2: ஏன்னா நம்ம கிராமத்திலே வாழ்ந்துட்டோம், இப்ப நகரத்தை பார்க்கணும்னு என்ன பண்ண முடியும்? படத்து மூலியமா தான் பார்க்க முடியும். கிராமத்தை கண்ணிலே பாக்குறோம், அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா விவசாயம் பண்ண எல்லாமே அங்கேதான் இருக்கு, பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர்.
2: ஆனா இங்க வந்து நம்ம கிராமத்துல இருந்ததுனால நம்ம நகரத்து படத்தை வந்து இப்ப தியேட்டர்ல பார்க்கும் போது அது ஒரு புதுமையா இருக்கும். நம்ம
1: அருமை அருமை சார். நன்றி சார், நன்றி சார்,
2: நன்றி சார், நன்றி சார். ஓகே சார்.
1: நகரத்து பட பின்னணிகள் வரதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் கடந்த நேயர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோவா திரைப்படத்திற்காக. கார்த்திக் ராஜா குழுவினர் குரலில், கங்கை அமரன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன மாதிரியான கதைக்களத்துடைய வர படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசினோம். ஊர்கள் பாடல்கள் பற்றிலாம் கேட்டோம். அருமையாக நிகழ்ச்சி போச்சு. தொலைபேசி வழியாக இணைந்த நேயர்களுக்கும் முகநூல் வழியாக இணைந்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருது. மெட்ராஸ் திரைப்படத்திற்காக இவ்வளோ ஊர் பாட்டு கேட்டு மெட்ராஸ் பாட்டு கேட்கலன்னா எப்படி கேளுங்க.

நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன மாதிரியான கதைக்களத்துடைய வர படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசினோம். ஊர்கள் பாடல்கள் பற்றிலாம் கேட்டோம். அருமையாக நிகழ்ச்சி போச்சு. தொலைபேசி வழியாக இணைந்த நேயர்களுக்கும் முகநூல் வழியாக இணைந்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருது. மெட்ராஸ் திரைப்படத்திற்காக இவ்வளோ ஊர் பாட்டு கேட்டு மெட்ராஸ் பாட்டு கேட்கலானா எப்படி கேளுங்க.

0: குதிரைகளில் சவாரி செய்து கொண்டு வருகிறார்களே, அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று சொல் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்திலே கூற வந்தியத்தேவன் குதிரையின் பேரில் வந்தவர்களை உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் அவன். இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் குதிரைகள் ஜனக்கூட்டத்தை நெருங்கிவிட்டன. ஜனங்கள் மேலே போக வழி விடாதபடியால் குதிரைகள் நின்றன.
1: நீங்கள் தூதர்கள் போலிருக்கிறதே, என்ன செய்தி கொண்டு வருகிறீர்கள்
0: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஆம், நாங்கள் தூதர்கள்தான், துக்கச் செய்தி கொண்டு வருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் ஏறி வந்த கப்பல் சுடற்காற்றில் அகப்பட்டுக் கொண்டதாம். இளவரசர் யாரையோ காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து மூழ்கி போய்விட்டாராம். குதிரை மீது வந்தவர்களில் ஒருவன் இவ்வாறு கூறியதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஐயோ ஐயோ என்று பரிதாப குரல்கள் நெஞ்சை பிளக்கும்படியான சோகத் துணியில் எழுந்தன. எங்கிருந்துதான் அவ்வளவு ஜனங்களும் வந்தார்களோ தெரியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் சிறுவர் சிறுமியரும் அந்த தூதர்களை பெருங்கூட்டமாகச் சூழ்ந்து கொண்டார்கள். பலர் அவர்களை பல கேள்விகள் கேட்டார்கள். பலர் அழுது புலம்பினார்கள். பழுவேட்டரையர்கள் அருள்மொழிவர்மரை விரும்பவில்லை என்பது அந்நகர மக்களில் பலருக்கு ஏற்கனவே தெரியும். இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் ஈழத்துக்குள் ஆள் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற பிரஸ்தாபமும் அவர்கள் காதுக்கு எட்டியிருந்தது. எனவே கூட்டத்தில் பலர் பழுவேட்டரையர்களை பற்றி முதலில் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். பிறகு உரத்த குரலில் சபிக்கவும் தொடங்கினார்கள். பழுவேட்டரையர்கள் வேண்டுமென்றே இளவரசரை கடலில் மூழ்கடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். அந்த ஜனக்கூட்டத்தார் பேசிக்கொண்ட சத்தமும் அவர்கள் புலம்பிய சத்தமும் பழுவேட்டரையர்களை சபித்த சப்தமும் சேர்ந்து சமுத்திரத்தின் பேரிரைச்சலை போல எழுந்தது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அகப்பட்டுக் கொண்ட தஞ்சாவூர் தூதர்கள் மேலே அரண்மனைக்கு போக முடியாமல் தவித்தார்கள். ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக அவர்கள் முயன்றும் பலிக்கவில்லை. எப்படி, எங்கே, என்றைக்கு, நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடியாதபடி தடை செய்தார்கள். வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான்,
1: நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? கூட்டத்தை விலக்கி தூதர்களை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள்
0: என்றான். காவலர்களும் மேற்படி செய்தி கேட்டு கதிகலங்கிப் போயிருந்தார்கள். அவர்கள் இப்போது முன்வந்து தூதர்களுக்கு வழி விலக்கி கொடுக்க முயன்றார்கள். தூதர்கள் சிறிது சிறிதாக அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள். ஜனக்கூட்டமும் அவர்களை விடாமல் தொடர்ந்து சென்றது. மேலும் மேலும் ஜனங்களின் கூட்டம் பெருகிக் கொண்டும் வந்தது. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒரே மனதாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் கதியை நினைத்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு பிராணி மட்டும், ஐயோ இது ஏதோ சூழ்ச்சி, ஒற்றனை தப்பித்துவிட சூழ்ச்சி என்று அலறி கொண்டிருந்தது. அவ்வாறு அலறிய வைத்தியர் மகனை யாரும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய கூக்குரல் யாருடைய செவியிலும் ஏறவில்லை. மானதியின் பெருவெள்ளம் அதில் விழுந்துவிட்ட சிறு துரும்பை அடித்து கொண்டு போவது போல அந்த பெரும் ஜனக்கூட்டம் வைத்தியர் மகனையும் தள்ளி கொண்டு முன்னே சென்றது. ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கிய போதே வந்தியத்தேவன் குதிரை மேலிருந்து இறங்கிவிட்டான். கூட்டம் நகரத் தொடங்கிய போது ஆழ்வார்க்கடியான் அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி கொண்டான். குதிரையை விட்டுவிடு, பிறகு அதை தேடி பிடித்துக் கொள்ளலாம், உடனே என்னுடன் வா என்று அவன் காதோடு சொன்னான். அப்பனே, சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தாய், இல்லாவிட்டால் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றான் வல்லவரையன்.
1: இதுதான் உன் தொழிலாயிற்றே, நீ சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது, யாராவது வந்து உன்னை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க வேண்டியது
0: என்று எகத்தாளம் செய்தான் ஆழ்வார்க்கடியான். இருவரும் ஜனக்கூட்டம் அவர்களை தள்ளி கொண்டு போகாத வண்ணம் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். கூட்டம் போன பிறகு வந்தியத்தேவனுடைய கையை ஆழ்வார்க்கடியான் பற்றி கொண்டு வேறு திசையாக அவனை அழைத்துச் சென்றான். அரண்மனைகள் இருந்த வீதியில் முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் பூட்டி கிடந்த கோடி வீட்டில் அவர்கள் புகுந்தார்கள். கொல்லைப்புறத்தில் இருந்த நந்தவனத்தில் பிரவேசித்து கொடி வழிகளில் நடந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் நீல நிற ஓடை தெரிந்தது. அதில் ஒரு ஓடம் மிதந்தது. ஓடத்தில் ஒரு மாதரசி இருந்தாள். அவளை கண்டதும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் துள்ளி குதித்தது. அன்னை அழைத்து வரச் சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்கச் சென்றான். சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். இப்போது அந்த பக்தி கோப வெறியாக மாறிப்போயிருந்தது. பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளில் கூட கேட்டதில்லையே. தனக்கு இப்படிப்பட்ட அன்னையா வந்து வாய்க்க வேண்டும்? இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்திலிருந்து அன்பு அத்தனையும் துவேஷமாக மாறி நாளடைவில் கொழுந்துவிட்டு வளர்ந்திருந்தது. அபூர்வமான சாந்தம் குடிகொண்ட அன்னையின் முகத்தை

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: நீ நிமித்த காரணாயிருந்தால் இரண்டு பேர்

0: பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது. பழைய வழக்கத்தை அனுசரித்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான்.
1: சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும்
0: என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தார். அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனத்தில் அம்பை போல தைத்தது.
1: மதுராந்தகா, என் மருமகள் சுகமா? உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா
0: என்று அன்னை கேட்டார். எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள். அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான்.
1: தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா? அவருடைய உடல் நலம் தற்சமயம் எப்படி இருக்கிறது
0: என்று மகாராணி கேட்டார். பார்த்து விடை பெற்றுக் கொண்டுதான் புறப்பட்டேன். சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்துதான் வருகிறது. உடல் வேதனையைக் காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாயிருக்கிறது என்றான் மதுராந்தகன்.
1: அது என்ன குழந்தாய், சக்கரவர்த்தி மனவேதனைப்படும்படியாக என்ன நேர்ந்தது?
0: குற்றம் செய்தவர்கள், அநீதி செய்தவர்கள், பிறர் உடமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே?
1: இது என்ன சொல்லுகிறாய்? சக்கரவர்த்தி அவ்வாறு என்ன குற்றம் அநீதி செய்துவிட்டார்?
0: வேற என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா? அது குற்றம் இல்லையா, அநீதி இல்லையா?
1: குழந்தாய், பால் போல தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு யார் துர்போதனை செய்து கெடுத்து விட்டார்கள்
0: என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார். எனக்கு ஒருவரும் துர்போதனை செய்து கொடுக்கவில்லை. நீங்கள் மகனை அவ்வளவு நிர்மூடனாக ஏன் கருதுகிறீர்கள்? எனக்கு சுய அறிவே கிடையாது என்பது தங்கள் எண்ணமா?
1: எத்தனை அறிவாளிகளாயிருந்தாலும் துர்போதனையினால் மனம் கெடுவது உண்டு. கரைப்பவர்கள் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா? கூனியின் துர்போதனையினால் கைகேயியின் மனம் கெட்டுப்போகவில்லையா?
0: பெண்களின் மனதை அப்படி துர்போதனையினால் கெடுத்து விடலாம் என்பதை நானும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
1: மதுராந்தகா, யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறாய்?
0: தாயே, என்னை எதற்காக அழைத்தீர்கள், அதை சொல்லுங்கள்.
1: சற்று முன் நடந்த வைபவத்தில் நீ பிரசன்னமாயிருந்தாய் அல்லவா?
0: இருந்தேன். யாரோ வழியோடு போகிற சிறுவனை பல்லக்கில் ஏற்றி அழைத்து வரச் செய்தீர்கள். சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து உபசரித்தீர்கள். அவன் தலைகால் தெரியாத கர்வம் கொண்டிருப்பான்.
1: ஐயோ, அப்படி அபச்சாரமாக பேசாதே குழந்தாய். வந்திருந்தவர் வயதில் வாலிபரானாலும் சிவஞான பரிபக்குவம் அடைந்த மகான்.
0: அவர் மகானாவே இருக்கட்டும். நான் குறைத்து பேசினால் அவருடைய பெருமை குறைந்து விடாதல்லவா? அந்த மகானுக்கு தாங்கள் ராஜரீக மரியாதைகள் செய்ததையும் நான் ஆட்சேபிக்கவில்லை. என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
2: செம்பியன் மாதேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது. பழுவேட்டரையர் மாளிகையில் 2 வருஷ வாசம் இப்படி உன்னை மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. போனால் போகட்டும், என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் எந்த வரையில் முயல வேண்டும் மகனே? உன்னை அழைத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை, நான் உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும். சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டிரு.
0: மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கப் போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது 2 தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் ஒன்று, என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறு பெண்ணாயிருந்தபோது அதை பற்றி எல்லாம் நான் குறைப்பட்டதில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜ பெருமான் மீது சென்றிருந்தது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறந்த நாள் விழாவை

0: பழையாறை மக்கள் குதூகலமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தபோது பகை நாட்டிலிருந்து வந்த ஒற்றனை பிடிச்சு கொடுப்பது பற்றிய அறைகூவல் பறை முழக்கத்துக்கு இடையில எழுந்ததும் அவங்க காட்டிய வெறுப்பும் அதிருப்தியும் நேயர்களுக்கு நினைவிருக்கும். இப்ப தூதர்கள் ஒரு துக்க செய்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாதவன் போல நடந்துகிட்டு இருந்த வைத்தியர் மகன் இந்த சூழ்ச்சி ஒற்றனை தப்புவிக்க செய்யற சூழ்ச்சின்னு அலறினா யாரு கவனிப்பாங்க? சரி, மக்களின் ஓலக்குரல் அரண்மனை பகுதிக்கு எட்டுவதற்கு முன்னால மாதேவடிகள்னு நாடே போற்றும் தன் தாயிடம் மதுராந்தகர் எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாங்கிறத கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த நிலையில அந்த துக்க செய்தி வேற வந்துட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோன்னு கவலையாகவும் இருக்கு. அடுத்த பகுதியில ஏதாவது திருப்பம் வருமா? பிரஸ்தாபம், ஒரு விஷயத்தை பத்தின பேச்சு பரவுதல். பிரஸ்தாவம், இச்சொல் பேச்சுக்கான பொருளை குறிப்பது. பிரஸ்தாரம், ஒரு செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவுவதோடு துண்டு துண்டா சிதறுவது. எகத்தாளம், இகழ்த்தாளம் இகழ்ந்து ஏளனம் செய்வது, கேலியாக பேசுவது. இகழ்த்தாளம் பேச்சு வழக்கில் எகத்தாளம் ஆயிடுச்சு. வைபவம், பிரசன்னம், இந்த ரெண்டு சொற்களை பத்தி பார்ப்போம். வைபவம் சுப நிகழ்ச்சியை குறிப்பது. இதுக்கு இணையாக பயன்பாட்டில் இருக்கிற சொல் வைபோகம். இது சுப நிகழ்ச்சிகளால ஏற்படுற பெருமகிழ்ச்சிய வைபவத்தின் காரணமா ஏற்படுற பரவச நிலையை குறிப்பது. அடுத்து பிரசன்னம், பொதுவா தெளிவுங்கிற பொருளை தரும் சொல். செம்பியன் மாதேவியார் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பியின் வருகையால சிவானந்தத்துல தெளித்திருந்தாங்க அல்லவா, அந்த எழுச்சியில மகனின் உள்ள குமுறலை கூட உணராமல் மகிழ்ச்சியோடு வந்திருந்து கலந்து கொண்டாய் அல்லவான்னு பூரிப்போட சொல்லும் போது அந்த நிகழ்ச்சிய வைபவம்னும் மதுராந்தகனின் இருப்ப பிரசன்னம்னும் சொல்லிட்டாங்க. மழவர், போர்த்திறன் கொண்ட மழவர்களை பத்தி பல குறிப்புகள் இலக்கியங்கள்ல காணலாம். வட வெள்ளாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மழை நாடு. இன்னொரு பேரு வடகரை மழவாடி நாடு. மழவர்களின் படைகள் தங்கியிருந்த இடம் மழவர் பாடி அல்லது மழபாடி. மேல் மழை நாடு, கீழ் மழை நாடுன்னு ரெண்டு பகுதிகளை பத்தி சில குறிப்புகள்ல பாக்குறோம். மேல் மழை நாட்டின் தலைநகரம் திருத்தவத்துறை, அனைவரும் அறிந்த பெயர் லால்குடி. கீழ் மழை நாட்டின் தலைநகரம் திருமழபாடி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 9:15. இனி கேட்கலாம்.
2: தூங்காத கனவுகளுக்கு
3: துணையாக வரும் தேன் இசை
2: என் இனிய
3: பொன் நிலாவே.

நேரம் 9:22 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நினைஞ்சிருக்கோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டியூட் திரைப்படத்திற்காக சாய் அபியங்கர் குரலில் அவருடைய இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரன் திரைப்படத்திற்காக யுகபாரதி வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில்.

அணிஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாழை திரைப்படத்திற்காக யுகபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஜோ திரைப்படத்திற்காக ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரலில், விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகளில், சித்துக்குமார் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. தெலுங்குலையும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பெரிய வரவேற்பு

0: கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

நேரம் 9:42 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நம்ம இணைஞ்சிருக்கோம் என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அண்ணாத்தே திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில், விவேகா வரிகளில், டி இமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 9:52. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக ரஞ்சித் மற்றும் மது குரலில், வெற்றிச்செல்வன் வரிகளில், ஜிப்ரான் இசையில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேரம் 10 மணி, இணைந்திருக்கிறோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய நேயர்களின் விருப்ப பாடல் தான் ஒளிபரப்பாகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும், என்ன படத்திலிருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிவிட்டு, யார் எங்கிருந்து அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அந்த வகையில் முதல் பாடலாக வருகிறது ரம்மி திரைப்படத்திற்காக விவி பிரசன்னா மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமானின் இசையில். ஆசிர்வாதம் என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகவும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444-0001023 9444-0001023 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் வந்து ப்ளே ஆகுங்க. எஸ், அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கஸ்தூரி ராஜா வரிகளில் தேவாவின் இசையில். ஏழு கிணறிலிருந்து அபுதாகிர் என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் தான் இந்த ஷோ ஃபுல்லாக ப்ளே ஆக போதுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு, ரிப்பீட் பண்ணுறேன், 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் என்ன பாடல், எந்த படத்திலிருந்து அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த ஷோவில் வந்து ப்ளே ஆகும், எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்கலாம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக பா விஜயின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில். திருமணிசையிலிருந்து அஸ்வினி என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 10:19 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒளிபரப்பாகும். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 9444001023. ரிப்பீட் பண்ணுறேன், 9444001023. இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் அந்த பாடல் உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ப்ளே ஆகும். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது விடுதலை திரைப்படத்திற்காக கோயம்புத்தூரிலிருந்து பரிமளம் என்ற நேயரின் விருப்ப பாடலாக.

0: நேயர்களின் விருப்ப பாடல் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி என்ன?
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: எஸ், எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444001023 9444001023 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்ன படம், எந்த பாடல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக சென்னையிலிருந்து மாலா என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்யா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். அண்ணனூரிலிருந்து ராஜேஷ் என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. இதுபோல் உங்கள் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடலாக ஒளிபரப்பாகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் தான். நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 9444001023, 9444001023. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த படத்திலிருந்து இந்த பாடல் அப்படிங்கிறது.

நேயர்களின் ஃபேவரட் சாங்ஸ்லாம் ப்ளே ஆகிட்டுருக்கு இந்த ஷோ, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது 96 என்ற திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் குரலில், உமாதேவி வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா. தேனியிலிருந்து தேவிகா என்ற நேயரின் விருப்ப பாடலாக

நேரம் 10:40 இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணணும், எந்த படத்திலிருந்து எந்த பாடல் அப்படின்னு. அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். வாட்ஸ்அப் எண் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444001023. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் வந்து ப்ளே ஆகும். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். சென்னையிலிருந்து லக்ஷ்மி என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகிறது டிராகன் திரைப்படத்திற்கான பாடல், ஷாலினி என்ற நேயரின் விருப்ப பாடலாக. கேட்டு இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:50 ஆயிட்டிருக்கிற இந்த நேரத்தில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் முகநூலில் வாழ்த்துக்களை பதிவிட்ட நேயர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியோட விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து ரெண்டு பாடல்கள், ஆஹா திரைப்படத்திற்காக, அடுத்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் என்ற திரைப்படத்திற்காகவும், நாகலிங்கம் மற்றும் ராமன் என்ற நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கவிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. சந்தேகம் எப்போதும் வேண்டாம், நீயும் நானும் இணைப்பிரியாமல் எப்போதும் எங்கேயும்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு

அடுத்து அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை, இருந்தும் கவலை இல்லை, காரணம் உன் நினைவுகள்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் மயில், இசை தேவா. உன்னை தொட்டு தவழும் தென்றல் என்னை தழுவும் போது ஏதேதோ எண்ணங்கள் என்னுள்ளே நெருப்பாய் எரிகிறது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து. புஷ்பவனம் கூப்புசாமி, ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை வித்யாசாகர்.

என்ன செய்வேன், ஏது செய்வேன்? உன்னை நினைத்து எப்போதும் நினைவுகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது நான் உன்னை சேர்வேன், ஏக்கம் தீர்ப்பேன்.

நிகழ்ச்சி தொடர்பு அடுத்த பாடல் சேது திரைப்படத்திலிருந்து. அறிவுமதி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது. நினைவுகள் பாலம் அமைத்து உன் பாதத்தை தொடர்கிறது.

அடுத்து அவள் ஒருவாளா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை எஸ் ஏ ராஜ்குமார். நீ கடந்து போகையில் வானவில் தடம் பார்க்கிறேன்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் அஜித்குமார் ஃபெபிமணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு.

0: ஒரு நாள் அவன் அவுத்தவர்கள் பிளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டான். நான் தெரியும்னு.
1: அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

தொடர்வது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை எஸ் ஏ ராஜ்குமார். தொடங்கிய தேடல் இனிதாய் முடிந்தது உன்னில்.

அடுத்து நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து மனோ அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை தேவா. இதயத்தில் நீ இருப்பதை மறந்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கெங்கோ.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மதுரை சோ சண்முக சுந்தரம், சாந்தி ரமேஷ், முனிராஜ் தர்மபுரி, ஸ்ரீதேவி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பூலோபாளையம் ஆனந்தமுருகன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், முரளிதரன்

விழுப்புரம் ஆரோக்கியசாமி. கர்நாடகா மாநிலம் சின்னத்திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ஹேமலதா, ஏழுகிணறு அபுதாகிர், பொரசைவாக்கம் சவுந்தரராஜன், வீரராகவன், ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன்,

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாசன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பார்வை.

Mm-hmm.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு.

0: இத்தனை எண்ணங்களா? என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, அழகி கொண்டு

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தக்கும்முக்கு தாளம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து சந்தம் தக்கும்முக்கு டுண்டும் போட்டு கொட்டி சந்தம் மெட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு டுண்டும் தக்கும்முக்கு தாளம் போட்டுக்கிட்டு சந்தம் மெட்டு கட்டி

0: ஐயா.
1: என்னடா பாட்டு, பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா. ஆட்டம் வேணாண்டா, அதுக்கு பந்தது பத்தாதுடா.
2: நடைய கட்டணம் பத்தாது,
3: நடைய கட்டணம் பத்தாது,
2: நேரத்தை கொட்டுனா பத்தாது,
3: நேரத்தை கொட்டுனா பத்தாது,
2: தாலிய கட்டணம்
3: பத்தாது,
2: தண்ணி அடிச்சா
3: பத்தாது.
2: பந்திய வையுங்க, பந்திய வையுங்க, பந்திய வையுங்கடா பரதேசி பசங்கடா.
4: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை,

0: 92.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இசை வி. தட்சிணாமூர்த்தி.

அடுத்து லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி ஏற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

0: நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம், எஸ் மோகன்.

0: ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில்.
0: முதலில் சித்தி விநாயகம் என்ற முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி, சண்முகப்பிரியா ராகம், ரூபகதாளம்.

எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வரலட்சுமி நமோஸ்துதே என்ற மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே.

0: நாமினியும் இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம், பாடியவர் மணி கிருஷ்ணசாமி.

வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்க்கம் படந்தம் தத்.

ரக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ச்சூர்ணய சூர்ணயாரேன த்வம் யாது தான பிரமத பிரே